நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 16 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 21 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 8 தேதி வியாழக்கிழமை. மதியம் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம் 40 நொடி.

0: பண்பாவது செருக்கின்றி வாழ்வதாகும். சிறுமை பண்பாவது செருக்கின் மிதப்பில் திளைத்து விடுவதாகும். குறள் எண் 979 அதிகாரம் பெருமை.
1: குறள் முதம் கேட்டீர்கள்.

இனி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8:00. 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு இந்திய விமானப்படை தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். 7:45 நகர்வலம், பெருகி வரும் காய்ச்சலும் தடுப்பு நடவடிக்கையும் எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 முதல் 8:30 திரைகாணம்.

9 மணிக்கு அரங்க இசை, என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை, காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இன்றைய பெண்களும் பன்முக திறமைகளும் நேர்முகம், பங்கேற்பவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள். 2:15 திரைகாணம்.

இனி வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம், பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம். 9:30 நாடக மலர், தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மனமேல்குடி, கவி வெண்ணிலவன். நடிப்பு ஜி ஞானசேகரன், டி என் சரஸ்வதி, எஸ் சசிகுமார், ஆர் டி பன்னீர்செல்வம், எஸ் கருணாகரன் மற்றும் பலர். அமைப்பு விஜயலட்சுமி, ராம்குமார், எஸ் ஜான்சன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா.

2:55 இருக்கு வானிலை, மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள்,

101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ரேப், 10:02 கெட் செட்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ. பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. பிற்பகல் 1 மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். தொடர்ந்து ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். உலக பார்வை தினத்தை ஒட்டி ஆரோக்கியம் குறித்து கண்ணல மருத்துவர் டாக்டர் இந்துமதி ஸ்ரீதர் அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். மாலை 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரீவைன்.

100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் காலை 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, கமலாகர ராஜேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரை, 12 மணிக்கு திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 சேர்த்து வைத்த செல்வம், தாயுமானவர் நெறி, உரை வழங்குபவர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3 மணிக்கு திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் அபிராம சுந்தரி அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், லால் பகதூர் சாஸ்திரி, அ லைஃப் ஆஃப் கரேஜ், சிம்பிளிசிட்டி அண்ட் சர்வீஸ், ஜிகிஷா கோயல் வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் ஆர் ராதிகா, மியூசிக்கல் டேலண்ட், பாட்டு பாடுபவர் எஸ் குஷால், அவர் ஹோம்ஸ் அவர் ஃபியூச்சர், பில்டிங் பெட்டர் ஹேபிட்ஸ் ஃபார் ஹேபிட்

டிட்ஸ் ஃபார் ஆல். ஆதியா மஸ்கரா வழங்கும் உரை. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமும், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 10:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: மனநிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாராம். அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாராம். என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடையுங்கள். ஒப்பிடுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்திக்கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும், அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு எனும் தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம், அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் போதனைகளுள் மிகவும் புகழ்பெற்ற தத்துவமாகும். ஆசையை முழுமையாக அழிப்பதென்பது சாத்தியமற்றது. ஆனால் ஆசைக்குள் நாம் சிக்காமல் ஆசையை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் மனநிறைவு என்பது இயற்கை செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை என்று கூறியுள்ளார். மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் குணம் வளர்கிறது. மனநிறைவு உள்ளவனுக்கு வறுமையிலும் அமைதி இருக்கும். மனநிறைவு இல்லாதவனுக்கு கோடான கோடி செல்வம் இருந்தாலும்

0: தூக்கம் இருக்காது. கண்ணதாசன் அவர்களின் புகழ்பெற்ற திரை இசை வரி ஒன்று இங்கு நினைவுக்கு வருகிறது. கிடைத்ததை வைத்து நிம்மதி அடைந்தால் காடும் சோலையாகும், கிடைத்தது போந்தும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை காவியமாகும். எவ்வளவு அற்புதமான வரிகள்! எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருகிறோமோ அப்போதே நம் மன அழுத்தம் கரைகிறது, நம் உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடியேறுகிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழியை நெஞ்சில் நிறுத்தி மன நிறைவோடு வாழ்ந்து அமைதியான ஆனந்த வாழ்க்கையை அடைவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை. வழிபாடு. முதலில் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:25:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் அடுத்து சிஸ்டர் சாரா நவரோஜி பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35 ஆகாஷ்வாணி சென்னை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 21 வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி காண்போம். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகிறது. தாக்கத்தின் அறிகுறியாக இலைகள் நீலவாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த ஃபைப்ரினில் 80% WG, 20-25 கிலோ ஒரு ஏக்கருக்கு அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர் பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும். தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீய்ந்த மாதிரி காட்சியளிக்கும். மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த அதிக அளவில் தலைசத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். ஏக்கருக்கு பைமெட்ரோசின் 120 கிராம் என்ற அளவில் ஒட்டம் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது காட்டாஃப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40-75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
2: இப்ப வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்கு. பட்டன் காளான் இருக்கு, பால் காளான் இருக்கு, சிப்பி காளான் இருக்கு. இது வந்து நடைமுறை யதார்த்தத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலா பண்ணலாம். புளோரிடா ரகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்திலுமே பண்ணலாம். ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமா வந்து 13 நாள்லயே

0: கூட மொட்டு வர ஆரம்பிக்கும். அந்தந்த கால சூழலை பொறுத்து
1: லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல் அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இருபரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முனைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுப்பாணம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காசோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம் அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு உரம் பூச்சுநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஓட்டு மக்காசோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழை காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதமும் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச இயற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதன்முறை மற்றும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதை அதிகரிக்கும் வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான இந்த சிறப்பு முகாம்கள் வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான டாக்டர் ஜி எஸ் அமீரன் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் இப்பணிகள் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், தங்களுடைய வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நேற்றிரவு பயண வழி உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அங்கு தரமற்ற உணவுகள் விற்பனை செய்வதை அறிந்து அந்த உணவகத்தின் உரிமையாளர் மீது சட்டரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு

0: மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் தாய் தமிழ்நாட்டில் பிறந்து திருமணமாகி வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அத்தாயின் பெற்றோர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருந்து அதற்கான உரிய ஆவண ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கும் இத்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்தும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட தோழி விடுதிகள் திட்டத்தை பாராட்டி உலக வங்கி வெளியிட்டுள்ள கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார். அத்துடன் பழங்குடியினர் நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் 20% பேர் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராந்திய இணைப்பு திட்டம் காலாவதியாவதை ஒட்டி இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இம்மாதம் 25ஆம் தேதி முதல் சேலத்திலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா கானா இடையே வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கானாவில் கையெழுத்தானது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 94ஆம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இன்று மாலை 4 மணி வரை குடிநீர் விநியோகிக்கப்படாது என்று ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணியை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட 84 புகார் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா தர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ், இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஓர்னிக்கா, அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில்

0: இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: செய்தியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, ஆகாஷ்வாணி சென்னை.

0: இங்கிலாந்து நாட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டும் கட்டுமான நிறுவனங்கள் அவற்றில் சூரிய மின் தகடுகளும் வெப்ப பம்புகளும் அமைத்து கட்ட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு மாடியில் சூரிய மின் தகடுகள் பொருத்தி கொள்ள தேவையான பிளக்இன் பேனல் உபகரணங்கள் உள்ளிட்ட சாதனங்கள் கூடிய விரைவில் சந்தைகளில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதன் சிறிய வடிவிலான சாதனங்கள் சந்தைகளில் கிடைத்து வந்தாலும் அதனை பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசு அங்கீகரிக்கவில்லை. புவி வெப்பமயமாதலை குறைக்க இதுபோன்ற முயற்சிகள் மிகவும் அவசியமானது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு சூரிய மின் ஆற்றல் உபகரணங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இன்று உலக நிலவரமும் எரிபொருள் பயன்பாட்டினை குறைத்து மாற்று வழிகளை நீடித்த வழிகளை ஆலோசிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைப்பதாக இங்கிலாந்து நாட்டு அரசு அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த புதிய கட்டுமான விதிகள் சூழலுக்கு உகந்ததாக மட்டுமல்லாமல் பெருமளவில் பொருள் சேமிப்புக்கும் வழிவகுக்கும் என்றும் தரைத்தளத்தின் அளவு ஒப்பீட்டில் மாடியில் 40% என்ற அளவில் இந்த சூரிய மின் தகடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கேஸ் பயன்பாட்டிற்கு பதிலாக வெப்ப குழாய்கள் உபயோகப்படுத்தவும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சூழல் காக்கும் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஊக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தகவல்கள் எழுதியவர் ஹெச் பத்மபிரியா.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவிவில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன,
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது

மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. மதில 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை. டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது இன்றைய புத்தம் புது காலை.

0: மின்சார கனவு இந்த படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்கு. பட்டன் காளான் இருக்கு, பால் காளான் இருக்கு, சிப்பி காளான் இருக்கு. இது வந்து நடைமுறை ஏதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். புளோரிடா ரகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலயுமே பண்ணலாம். ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமாக வந்து 13 நாள்லேயே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும். அந்தந்த கால சூழலை பொறுத்து
1: லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்பி உமாசங்கர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். நேரம் 7:10 புத்தம் பொது காலையில். அடுத்து இடம்பெறுவது
1: தமிழ் அமுதம். வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: பக்தி என்று சொல்லும் பொழுது ஒரு கதையை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. பெரிய புராணம் என்பது 63 நாயன்மார்களால் சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடலினுடைய தொகுப்பு. அது அதில் ஒரு நாயன்மார் சிறுதுணை நாயன்மார் என்று சொல்லுவார்கள். இந்த சிறுதுணை நாயன்மார் கதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கலர்ச்சிங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுடைய மனைவி, அந்த பெண்மணி சிவபெருமானுக்கு சூடிய அந்த மலரை எடுத்து நுகர்ந்து விடுகிறார். இயல்பாகவே பெண்களுக்கு பூ என்று சொன்னாலே நுகர்ந்து பார்க்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கும். அது அனிச்சையாக நடக்கிற ஒரு செயல். ஒரு மலரை பார்த்தவுடன் மலரை பார்த்து சிரிப்பது, மகிழ்வது, அதை நுகர்வது, அதன் பிறகு அதை தலையில் சூடிக்கொள்ளுவதுங்கிற இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பெண்கள் கிட்ட இருக்கும். அப்படி இறைவனுக்கு சூடிய, சிவபெருமானுக்கு சூடிய அந்த மலரானது, அதாவது புத்தம் புது மலர் அப்படிங்கிறதுனால அது நல்ல பளிச்சுன்னு இருக்குது. அது அந்த இடம் முழுக்க ஒரு வாசனையை வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க இயல்பாக சென்று அந்த மலரை எடுத்து நுகர்ந்து விடுகிறார். இப்போது இந்த பெண் சிவபெருமானுக்கு சூடிய இந்த மலரை எடுத்து நுகர்ந்ததனால் இறைவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு மலரை எப்படி நுகர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்த சிறுதுணை நாயனார் என்பவர் அந்த பெண்ணினுடைய மூக்கை அறுத்து விடுகிறார். இதுவே ரொம்ப அதிகமான தண்டனை என்று தான் நாம் வந்து பார்க்குறோம். ஆனால் இறைவனுடைய இந்த சிவ லீலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மகனை கொன்று சிவ அடியவருக்கு உணவு கொடுத்த சிறுதொண்ட நாயனார் கதையெல்லாம் பார்க்கும் பொழுது உச்சகட்டமான ஒரு இதுவாக நமக்கு தெரியும். அப்படி இந்த சிறுதுணை நாயனார் மூக்கை அறிந்த உடனே அந்த பெண்ணினுடைய கணவர் கலர்ச்சிங்கர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூவை எடுத்து நுகர்ந்து பார்ப்பதற்கு கைகள் தான் பயன்பட்டன, எனவே கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணினுடைய கையை வெட்டுகிறார்கள். இது நமக்கு ஒரு வன்முறையை சொல்லுவதாக இருக்கலாம். ஆனாலும் கூட அப்படி அல்லாமல் இதை எப்படி நாம் இறையோடு பொருத்தி பார்ப்பது என்று சொன்னால், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஒரு மானுட தத்துவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அது குறிப்பாக அப்படி சொல்லி வரும்பொழுது படைத்த பூவை நுகருதல் முறையோ, இது வந்து கவிஞர் முத்துக்குமார சுவாமி எழுதிய 63 நாயன்மார்களுக்கு ஒரு அடியில் அவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார், காட்சிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒரு பாடல், இந்த படைத்த பூவை நுகருதல் முறையோ நுகர்ந்தால் புடைத்த மூக்கை அறிவதும் சரியோ என்று அவர் கேட்கிறார். ஆகம விதிகள் அறியாளோ அதனால் கோமகள் தன்னிலை இழந்தாளோ, அவனை வழிபட விதிகள் வகுத்து வைத்தோம், அதனை செயல்பட வழிகள் தொகுத்து வைத்தோம். இதனை அறிந்தும் புவிமகள் செய்த செயல் பிறர் தொடர்ந்திடல் கூடாதெனவே இங்கு படைத்த பூவை நுகருதல் முறையோ என்று அவர் கேள்வி கேட்கிறார். ஆனாலும் கூட திருநாவுக்கரசர் ஒரு பாட்டிலே பாடுவார், முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்த ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. அப்போது இறைவனோடு பக்தர்களாக இருப்பவர்கள், அடியோர்களாக இருப்பவர்கள் ஒன்று சேர்வதுதான் இறை தத்துவம், சிவத்தத்துவம், மானுட தத்துவம் என்பதற்கான கதைதான் இந்த கலர்ச்சிங்கருடைய கதை.
1: அமுதம் வழங்கினார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் தோகா தர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார். 5G, 6G, அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள், செமி கண்டக்டர்கள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. டிஜிட்டல் சூழலில் உருவாகும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்வது தொடர்பாக உலகளாவிய தொழில்நுட்ப நிபுணர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், புத்தொழில் நிபுணர்கள், முதலீட்டாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோர் கலந்துரையாட உள்ளனர். இந்த மொபைல் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்கம் இடையேயான மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இம்மாநாட்டில் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறினார். இந்தியாவுடன் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கையே ஒரே வழிமுறை என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா உக்ரைன் இடையே இந்தியா தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இவ்விவகாரத்தில் இந்தியாவின் முயற்சியை ரஷ்யாவும் உக்ரைனும் பாராட்டியுள்ளதாக ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்ய தரப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். ரஷ்ய ராணுவத்தில் 259 இந்தியர்கள் சேர்ந்ததாகவும் அவர்களில் 139 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு அபுதாபி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் கானா பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கானாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், கானா வெளியுறவு அமைச்சர் திரு சாமுவேல் ஒக்கிட்ஸ்டோ முன்னிலையில் வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கானாவில் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் தக்காளி ரகங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் ஆலோசனை அளிக்கவுள்ளது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகாஷவாணிக்கு அளித்த பேட்டியில், நாட்டை பாதுகாக்க இந்திய விமானப்படை எப்போதும் விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விமானப்படையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதன் திறனையும் வெளிப்படுத்தியது என்று அவர் கூறினார். நெருக்கடியான தருணங்களில் நாட்டிற்கும் மனித சமூகத்திற்கும் விமானப்படை சேவையாற்றுவதாக விமானப்படை தலைமை தளபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம்.

0: தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான இந்தியர்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நாட்டின் மாற்றத்தில் பங்கேற்றதாலும் முன்னேற்றங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோரும் தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்காக பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இந்தியா இத்தாலி இடையேயான பணிக்குழுவின் 2வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளின் தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகள் பங்கேற்றன. அப்போது கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்டித்தனர். போதைப்பொருள் கடத்தல் உட்பட உலக அளவில் ஏற்பட்டு வரும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பது தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை, உலகளாவிய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளில் தீவிரவாத எதிர்ப்புக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடுத்த கூட்டம் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அபுஹா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொராக்கோ மற்றும் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் சவுதி அரேபிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிங் காலித் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சூடான் நாட்டைச் சேர்ந்த 1 கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளனர். இதற்கிடையே ஏமனில் செங்கடல் கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் ஹவுதி படையினர் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் மீட்பதற்காக சவுதி அரேபியாவும் ஏமன் படைகளும் கூட்டாக தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் வெரோனிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில்

0: இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை. மதியில் 720 KHz நேயர்கள் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி வருவது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு. ஆரோக்கிய வாழ்விற்கு ஞானப்பல் என்றால் என்ன என்பது குறித்து பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: அதாவது இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்திங்கன்னா, நம்ம வந்து டிஃபியோடான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு ஆர்கானிசம்க்குமே வந்து இத்தனை செட் ஆஃப் பல் இருக்கணும்னு இருக்குது. இப்போ சில ஆர்கானிசம்ஸ்னால் பல்லே விழாது, ஒரு பல் முளைச்சதுன்னா கடைசி வரைக்கும் அந்த பல் தான் இருக்கும். சில ஆர்கானிசம் வந்து பல் விழுந்து விழுந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம ஹியூமன் பீங்ஸ் வந்து டிஃபியோடான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 sets ஆஃப் டென்டிஷன் இருக்கும். ஒன்று வந்து பால் பல், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் பல், நிலை பல்னு சொல்லுவாங்க. இந்த பால் பல் தான் வந்து உங்களுக்கு 6 வயசில் வந்து 6 மாதத்தில் வந்து 6 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த நிலை பற்கள் வந்து 6 வயசுலேருந்து அவங்க லைஃப் டைம் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பால் பற்கள் வந்து மொத்தம் 20 இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் தாடையில் வந்து 4 incisors சொல்லக்கூடிய முன்பல் இருக்கும், 2 canines சொல்லக்கூடிய அந்த கார்னர் பல் இருக்கும், அது தவிர்த்து கடவாப்பல்னு சொல்லக்கூடிய 2 sides இருக்கும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி 10 பல் இருக்கும். ஸோ இந்த 20 பல் இருக்கும். இது எல்லாமே விழுந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புதுசாக வரும். இதே வந்து பெர்மனன்ட் பல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 incisors இருக்கும், 2 canines இருக்கும், உங்களுக்கு வந்து 4 premolars இருக்கும், 6 molars இருக்கும். ஸோ இந்த 6வது மோலார், அதாவது 5th and 6th molar தான் 3rd molar சொல்லுவாங்க, அதுதான் ஞானப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து 18 to 25 years முளைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பல் செட்.
2: ஓகே டாக்டர்.
3: அதாவது முந்தின காலத்தில் வந்து அது வந்து 18 வயசில் முளைக்கிறதுனால இந்த 18 வயசுங்கிறது தான் வந்து அந்த விஸ்டம் நம்ம ஒரு ஆளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஏஜாக வந்து அப்போ கருதுனாங்க. ஸோ அதாவது 18 வயசுலாம் வந்து எல்லா படிப்பும் முடிப்பாங்க, எல்லா அந்த மெச்சூரிட்டி எல்லா குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த 18 இயர்ஸில் தான் டெவலப் ஆகும். இந்த ஓட்டிங் ஏஜ் வந்து 18 மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே டெவலப் ஆகணுங்கிற ஒரு அந்த கான்செப்டில் வந்து அதை வந்து ஞானப்பல்னு அதை வச்சுருக்காங்க. ஸோ அது 18 to 25 years தான் அது வந்து யூஸ்வலாக வந்து முளைக்கும். அது வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக முளைக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு வந்து இடம் பற்றாக்குறைனா, அதாவது முந்தின காலத்தில் வந்து அதாவது நம்ம அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, அப்போ பழைய காலத்தில் வந்து 4 molar வரைக்கும் இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 3, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி 2 அப்படின்னு இருக்கு. அந்த 3வது கடவாப்பால் வந்து சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு இருக்காது. இந்த இருக்காதுங்கிற ரீசன் வந்து என்னன்னா, ஒன்று வந்து டெவலப்பே ஆயிருக்காது, இன்னொன்னா டெவலப் ஆகி முளைச்சிருக்காது, இல்லைன்னா முளைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாமல் எங்கேயாவது இம்பாக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கு வந்து பெயின் வரும், பெயின் ஸ்வெல்லிங் எல்லாம் வரும், இந்த காது கிட்ட ஸ்வெல்லிங், இந்த தலை கிட்ட ஸ்வெல்லிங், வலி இதெல்லாமே வரும். இதெல்லாமே பார்த்து அது முளைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி முளைக்க விடலாம், அப்படி இல்லைன்னா அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும், அது எடுத்துடுறது தான் பெட்டர்.
2: இதுவரை பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
5: அம்மா தமிழ் எங்க?
6: அவ விளையாடிட்டு இருக்கா.
5: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
6: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
5: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
6: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
5: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
6: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போயிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசித்து பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழலையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது. பூர்ண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட. அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பா கிட்ட விஷயத்த சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான்.
0: தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். அடுத்து கேட்கலாம் திரைகானம். அயன் படத்திற்காக ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 7:40. இப்பொழுது கேட்கலாம்.
5: உங்கள் கவனத்திற்கு
6: விமானப்படை தினம் சிற்றுரை கேட்கலாம்.
7: புள்ளில் படுத்து வானத்தை நோக்கி பார்த்து பறவைகளைப் போலே மேகங்களின் ஊடே உயரே பறக்கும் கனவு கண்ட உங்கள் குழந்தை பருவத்தை ஒரு கணம் நினைவு கூறுங்கள். அப்போது வானம் என்பது எல்லையற்ற ஆசைகளின் கேன்வாஷாக இருந்தது. இருப்பினும் நாம் வளர வளர பறவை சகாக்களைப் போல நாம் விமானத்தில் பறக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் சிலருக்கு அந்த கனவு சமமான அசாதாரண ஒன்றாக உருவானது. விமானப்படை விமானியாக வேண்டும் என்ற கனவு. அக்டோபர் 8 கொண்டாடப்படும் இந்திய விமானப்படை தினத்தில் இந்திய விமானப்படையின் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கும் அதன் பணியாளர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கும் அஞ்சலி செலுத்த ஒரு தேசமாக நாம் ஒன்று கூடுகிறோம். தங்கள் குழந்தை பருவ கனவுகளை ஒருபோதும் கைவிடாதவர்கள், அந்த கனவுகளை நனவாக்க விடாமுயற்சியுடன் உழைத்தவர்கள், பொம்மை விமானங்களை உண்மையான விமானங்களுக்கு மாற்றியவர்கள், இப்போது நம் நாட்டின் வானத்தை பாதுகாப்பதற்கான தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள். இது அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, இடைவிடாத கடின உழைப்பு மற்றும் நமது தேசத்தை நட்சத்திரங்களை அடைய தொடர்ந்து ஊக்குவிக்கும் கனவுகளுக்கு ஓர் அஞ்சலி. இந்தியாவின் ஆயுதப்படைகள் உலகளவில் முதல் 5 ஆயுதப்படைகளில் தொடர்ந்து இடம் பிடித்துள்ளன. இது நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்குச் சான்றாகும். இந்த உயரடுக்கு பாதுகாவலர்களின் இந்திய விமானப்படை நமது நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இந்திய விமானப்படை தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8 இந்திய விமானப்படை நிறுவப்பட்டதை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. நமது வானத்தை பாதுகாக்கும் துணிச்சலான ஆண்கள் மற்றும் பெண்களின் தைரியம், தொழில்முறை மற்றும் அசாத்திய மனப்பான்மையை கொண்டாடும் ஒரு நாள் இந்த நாளாகும். வானத்தின் பாதுகாவலர்கள் என்று அன்புடன் அழைக்கப்படும் இந்திய விமானப்படை அக்டோபர் 8, 1932 அன்று அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. நமது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்தும் பயணத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்தது. ஒவ்வொரு அக்டோபர் 8 கொண்டாடப்படும் இந்திய விமானப்படை தினம் நமது வீரர்களின் தியாகங்கள் மற்றும் சாதனைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கொண்டாடப்படுகிறது. தொடக்கத்தில் இந்திய விமானப்படை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான 2 விமானங்களை மட்டுமே கொண்டிருந்தது. இருப்பினும் அது இராணுவம் மற்றும் விமான தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட விரைவான முன்னேற்றங்களுக்கு ஏற்ப ஒரு வலிமையான படையாக வளர்ந்து வந்துள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய விமானப்படைகளில் இந்திய விமானப்படை 4 இடத்தை பிடித்துள்ளது. இந்திய விமானப்படையில் 170,000 வீரர்கள் பணிபுரிகின்றனர். இதன்படி 93rd இந்திய விமானப்படை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதன் மூலம் தேசத்தில் பெருமித உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்தியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இந்திய விமானப்படையின் முக்கிய பங்கையும் இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அதே நேரத்தில் நாட்டிற்குள்ளும் அதன் எல்லைகளுக்கு அப்பாலும் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அதன் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது.
6: இதுவரை விமானப்படை தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.

0: வளம்.
1: பெருகி வரும் காய்ச்சலும் தடுப்பு நடவடிக்கைகளும்.
2: சென்னை மாநகரம் வேகமாக வளர்ந்து வரும் பெருநகரமாகும். மக்கள் தொகை அதிகரிப்பு, பருவநிலை மாற்றம், மழை மற்றும் அதனால் ஏற்படும் நீர்த்தேக்கம் போன்ற காரணங்களால் அவ்வப்போது பல்வேறு காய்ச்சல் நோய்கள் பரவுகின்றன. குறிப்பாக டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியம். டெங்கு காய்ச்சல் ஏடிஎஸ் வகை கொசுக்களின் மூலம் பரவும் வைரஸ் தொற்றாகும். இந்த கொசுக்கள் வீடுகளிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தேங்கி இருக்கும் தண்ணீரில் பெருகுகின்றன. பூந்தொட்டிகள், பழைய டயர்கள், தேங்காய் ஓடுகள், திறந்த நிலையில் வைக்கப்படும் தண்ணீர் பாத்திரங்கள் போன்றவற்றில் சிறிதளவு தண்ணீர் தேங்கினாலும் கொசுக்கள் பெருகுவதற்கு வாய்ப்புள்ளது. டெங்குவை போலவே வைரஸ் காய்ச்சலும் பொதுமக்களிடையே அதிகமாக காணப்படும் ஒரு பிரச்சனையாகும். காய்ச்சல், தலைவலி, உடல்வலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். ஆனால் எல்லா காய்ச்சலும் டெங்கு என்று கருதிவிடக்கூடாது. காய்ச்சல் ஏற்பட்டால் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று தேவையான பரிசோதனைகளை மேற்கொள்வது பாதுகாப்பானது. டெங்கு மற்றும் பிற காய்ச்சல்களை தடுப்பதில் அரசின் நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பங்களிப்பும் மிக முக்கியமானது. மாநகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையினர் கொசுப்புழு ஒழிப்பு, காய்ச்சல் கண்காணிப்பு, விழிப்புணர்வு மற்றும் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் நமது வீடு மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது ஒவ்வொரு குடும்பத்தின் பொறுப்பாகும். வீட்டில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் சேமிக்கும் பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும். மழைக்கு பிறகு வீட்டை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதா என்பதை தொடர்ந்து பரிசோதித்து உடனடியாக அகற்ற வேண்டும். கொசுக்கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். டெங்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் தொடர்பாக எவ்வளவு பேர் பாதித்துள்ளனர், எவ்வளவு பேர் இறந்துள்ளனர் என்று தினம் தினம் வரும் செய்திகள் நம் அலட்சியத்தின் வெளிப்பாடு என்று கூட சொல்லலாம். காய்ச்சல் வந்தவுடன் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். குறிப்பாக காய்ச்சல் தொடர்ந்து நீடித்தாலோ, உடல்நிலை மோசமடைந்தாலோ உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். சுயமாக மருந்துகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து மருத்துவர்களின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்தது என்பது அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய கருத்தாகும். சென்னையை காய்ச்சல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்புமாகும். வீடு தூய்மை, சுற்றுப்புற தூய்மை, தேங்கிய நீரை அகற்றுதல், கொசுப்புழு பெருக்கத்தை தடுப்பது மற்றும் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை நாம் கடைபிடித்தால் டெங்கு மற்றும் பல்வேறு காய்ச்சல்களின் தாக்கத்தை குறைக்க முடியும். தூய்மையான சுற்றுப்புறம், கொசு இல்லாத சூழல், ஆரோக்கியமான சென்னை என்ற இலக்குடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம்.
1: பெருகி வரும் காய்ச்சலும் தடுப்பு நடவடிக்கைகளும். எழுதியவர் எஸ் சுந்தரமூர்த்தி, வாசித்தவர் விஜய்.
3: வாங்க வாங்க, எவ்ளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? காஃபி குடிக்கிறீங்களா?
4: அட, காஃபி எல்லாம் இருக்கட்டும், இது என்ன வீடு பூரா வாளி வாளியா தண்ணி நிரப்பி வச்சிருக்கீங்க?
3: அத ஏங்க கேக்குறீங்க? ரெண்டு நாள் தண்ணி லாரி வராதான், அதான் தண்ணிய புடிச்சு வச்சிருக்கேன்.
4: அது சரி, அதுக்காக ஏங்க கொசு எல்லாம் வளர்க்கறீங்க?
3: என்ன கொசு வளர்க்கறோமா?
4: ஆமா, இப்படி தண்ணிய பிடிச்சு அங்கங்க திறந்து வைக்கிறதுனாலதான் கொசுவோட இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க, அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
3: அப்படியா? இது தெரியாம போச்சு, இப்பவே தண்ணியெல்லாம் மூடி வச்சிடறேங்க.
4: நோயற்ற சமூகத்தை

0: பாட்டு பாடவா படத்திற்காக லேகா, சிந்து, சுபா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: 7:55 நிமிடம். ஆகாஷவாணி புத்தம் புது காலையிலே நீ
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிவக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புல ஏகப்பட்ட உறுப்புகள், கண், காது, மூக்கு, கை, கால், அப்புறம் உள்ளுறுப்புகள், இருதயம், கல்லீரல், குடல், சிறுநீரகம், மூளை, இப்படி ஏகப்பட்டது. எல்லா உறுப்புகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். எதில் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு உண்டாகும். இருதயம் இரத்தத்தை உடல் முழுக்க செலுத்தும் வேலையை திறம்பட 24 மணி நேரமும் தொடர்பணியாக செய்துகிட்டு இருக்கு.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள சிவக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புல ஏகப்பட்ட உறுப்புகள், கண், காது, மூக்கு, கை, கால், அப்புறம் உள்ளுறுப்புகள், இருதயம், கல்லீரல், குடல், சிறுநீரகம், மூளை, இப்படி ஏகப்பட்டது. எல்லா உறுப்புகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். எதில் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு உண்டாகும். இருதயம் இரத்தத்தை உடல் முழுக்க செலுத்தும் வேலையை திறம்பட 24 மணி நேரமும் தொடர்பணியாக செய்துக்கிட்டு இருக்கு. மூளை மனிதனை இயங்க வைக்குது. எல்லாருக்கும் ஆண்டவன் மூளையை கொடுத்துருக்கான். பலர் பயன்படுத்துகிறாங்க, சிலர் பயன்படுத்த மறுக்கிறாங்க. வீட்டில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, இருக்கும் மூளையை பயன்படுத்தணும், இல்லைன்னா துரு பிடிச்சி வீணாக போயிடும்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் இல்லை, பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க, கட்டாயம் செய்யணும். இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது உடல் நலனுக்கு நல்லதில்லை. தினமும் குறிப்பிட்ட நேரம் காலை வேளையில் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும் போது உடலில் இருந்து எண்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கும். இது உடலை இதமாக்கி மனப்பதற்றத்தை நீக்கும். சிவக்குமார் சார், உடற்பயிற்சி செய்யும் போது பலவிதமான நற்பலன்களை அளிக்கும் மூளையின் குறிப்பிட்ட ஒரு பகுதி சிறிய அதிர்வை சந்தித்து அதன் மூலம் தூண்டப்படும். இதனால் மனதில் மகிழ்ச்சி, நம்பிக்கையான மனநிலை ஆகியவை ஏற்படும். தினந்தோறும் செய்யப்படும் உடற்பயிற்சியால் நமது நரம்பு மண்டலம் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கும். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்வது, பதற்றப்படுவது போன்றவை மறைந்து தைரியம் உண்டாகும். மற்றவர்களோடு இணைந்து செயல்பட எண்டார்ஃபின் ஹார்மோன் உதவி புரியும். நேர்மறை சிந்தனையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதனால தான் யோகா, குழு நடனம், குழு உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சட்டென்று சிநேகமாகி விடுவர். ஆக உடற்பயிற்சிங்கிறது மிக மிக அவசியமானது. எளிதில் நட்பாகலாம், கொண்டாட்டத்தை அதிகமாக உணரலாம், தைரியம் தானா வந்துவிடும். மனிதர்களிடத்தில் நம்பிக்கை, சுயபிம்பத்தை சரியாக கட்டமைத்தல், இந்த 5 நற்பணிகள் உடற்பயிற்சியால் மூளைக்கு கிடைக்கின்றன. மூளைக்கு மட்டுமே இவை. இவை தவிர பொதுவான நன்மைகள் இருக்கு. ஆண் பெண் இருபாலாரின் மூளை எடை ஒரு 100-150 கிராம் வித்தியாசப்படும். ஆண்களுக்கு சுமார் 1.5 கிலோ, பெண்களுக்கு 1-300-1-350 மூளை எடை. ஆனாலும் பெண்களின் மூளை ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எடை அதிகமானாலும் ஆண்களின் மூளை ஒரு நேரத்தில் ஒரு வேலையைத்தான் செய்யும். பெண்கள் எளிதில் பல மொழிகளை கற்றுக்கொள்வர். 3 வயது ஆண் குழந்தையை ஒப்பிடும்போது அதே வயதுடைய பெண் குழந்தை அதிகப்படியான சொற்களை தெரிந்து வைத்திருக்கும். சீக்கிரமாக பெண் குழந்தைகள் தான் பேசும். இதற்கெல்லாம் மூளையின் அமைப்பு தான் காரணம். சிவக்குமார் சார், ஒரு பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை தீர்மானத்துக்கு கொண்டு வரும் வகையில் ஆண்களின் மூளையில் பெரும்பாலான இடம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இப்பணியை பெண்களால் திறம்பட செய்ய முடியாது. மதிப்பு, வெற்றி, தீர்வுகள், பெரிய செயலாக்கங்கள் என்ற ரீதியில் ஆண்களின் தேவைகள் அமைந்திருக்கும். உறவுகள், குடும்பம், நட்பு என்ற ரீதியில் பெண்களின் தேவைகள் அமைந்திருக்கும். பெண்கள் பேசும்போது மறைமுக மொழிகளை அதிகம் பயன்படுத்துவர். ஆண்கள் நேரடி மொழியையே பயன்படுத்துவர். பெண்கள் சிந்திக்காமல் அதிகம் பேசுவர். ஆண்கள் சிந்திக்காமல் அதிகம் செயல்படுவார்கள். 1.5 கிலோ மூளை என்பது ஒன்றுதான். ஆனால் அதுலேயும் ஆண் பெண் மூளை வேறுபாடு, குறிப்பாக செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண், வயதில் இளையோர், மூத்தோர், குழந்தைகள், எல்லாருமே இறைவன் படைப்பு தான். ஒரு முறை பிறந்துட்டோம். பிறப்பு என்பது சாதாரணமானது, இறப்பு என்பது சாதனையாக பேசப்பட வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: நேரம் 8 மணி. ஆகாஷவாணி புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள் கேட்போம். முதலில்

தாண்டவம் படத்திற்காக சைந்தவி சத்யபிரகாஷ் ஜி வி பிரகாஷ்குமார் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். பில்லா 2 படத்திற்காக ஸ்வேதா பாண்டிட்,

0: மீண்டும் திரை இசை பாடல்கள். இன்று காலை 8:30 மணிக்கு திரை காணத்தில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

0: ஜெய்பீம் படத்திலிருந்து கல்யாணி நாயர் அனந்து பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அடுத்து டாக்டர் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி பாடிய பாடல்.

நிறுவு 8:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து சிவகுமாரின் சபதம் இந்த படத்திலிருந்து பத்மலதா பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இப்ப வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்கு. பட்டன் காளான் இருக்கு, பால் காளான் இருக்கு, சிப்பி காளான் இருக்கு. இது வந்து நடைமுறை யதார்த்தத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலா பண்ணலாம். புளோரிடா ரகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலயுமே பண்ணலாம். ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமா வந்து 13 நாள்லயே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும். அந்தந்த கால சூழலை பொறுத்து
0: லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ

0: அவர்கள். இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: திரைக்கானத்தில் அடுத்து எனிமி படத்திலிருந்து ஸ்ரீவர்தினி, அதித்தி, சத்யா யாமினி, ரோஷினி தேஜஸ்வினி ஆகியோர் பாடிய பாடல்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: போது ஸ்டாப்ல இருக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைக்கானத்தில் நிறைவாக ஃபைட் கிளப் படத்திலிருந்து பாடல், கபில் கபிலன், கீர்த்தனா வைத்தியநாதன் பாடியிருப்பது.

நிறைவு பெற்றது திரைகானம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை கேட்கலாம். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். முதலில் மாயூரநாதம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. தன்யாசி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:35 25 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். தொடர்ந்து வரராக லய, செஞ்சு காம்போஜி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி, ஆகாஷ்வாணி சென்னை, முத்துச்சிதறல்.
2: ஹரிச்சந்திரா திரைப்படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேரம் 10:10, 20 முத்துச்சிதறலில் தொடர்ந்து அவள் வருவாளா திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர் ஹரிஹரன்.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்குது. பட்டன் காளான் இருக்குது, பால் காளான் இருக்குது, சிப்பி காளான் இருக்குது. இது வந்து நடைமுறை ஏதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். ஃப்ளோரிடா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலையுமே பண்ணலாம். ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமாக வந்து 13 நாள்லேயே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும். அந்தந்த கால சூழலை பொறுத்து
0: லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:28. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இணைய திரைப்பட பாடல்களில் தொடர்ந்து ஹரிணி பாடிய பாடல் படம் கண்ணெதிரே தோன்றும்.

அனுராதா ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது இனியவிலை திரைப்படத்திற்காக கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது முத்து சிதறல். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11:10 ஆகாஷவாணி நேர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் முதலில் ரிதம் திரைப்படத்திற்காக சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியுள்ள பாடல்.
1: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றா

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: இப்ப வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்கு. பட்டன் காளான் இருக்கு, பால் காளான் இருக்கு, சிப்பி காளான் இருக்கு. இது வந்து நடைமுறை யதார்த்தத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலா பண்ணலாம். புளோரிடா ரகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலயுமே பண்ணலாம். ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமா வந்து 13 நாள்லயே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும். அந்தந்த கால சூழலை பொறுத்து
0: லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 11:13.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 11:31. 10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க. அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
0: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
2: நேரம் 11:43. 15 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக கார்த்திக் சாஷா திரிபாதி பாடியுள்ள பாடல்.
1: பறந்து செல்லவா, பறந்து செல்லவா. Just like that.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். பன்னிரண்டு 10 சங்கீத சாரலில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய பெண்களும் பன்முக திறமைகளும் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமைப்பு உமா மீனா. 2:15 மாலை 5:30 திரைகாணம் கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின்

0: கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும் நிகழ்ச்சி. இரவு 7, 8, 5, 9, 15 ஆகிய நேரங்களில் திரைகானம், முன்னதாக மாலை 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம்.
2: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்,
3: இப்ப வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்கு. பட்டன் காளான் இருக்கு, பால் காளான் இருக்கு, சிப்பி காளான் இருக்கு. இது வந்து நடைமுறை யதார்த்தத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலா பண்ணலாம். புளோரிடா ரகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலயுமே பண்ணலாம், ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமா வந்து 13 நாள்லயே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும், அந்தந்த கால சூழலை பொறுத்து.
2: லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம், பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள்.
1: தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 9:30 நாடக மலரில் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். நடிப்பு ஜி ஞானசேகரன், டி என் சரஸ்வதி, எஸ் சசிகுமார், ஆர் டி பன்னீர்செல்வம், எஸ் கருணாகரன் ஆகியோர். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடுவா. இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, த நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi today inaugurated the 10th edition of the India Mobile Congress IMC at Yashobhoomi in New Delhi today. The 4-day event, which began yesterday, showcasing India's remarkable progress in telecommunications, digital connectivity and technological innovation. The theme of IMC 2026 is Scale Without Boundaries, reflecting India's growing capabilities in digital innovation, next-generation connectivity and technology-led growth. Speaking on the occasion, Prime Minister Modi said, "The Indian Mobile Congress platform has witnessed the evolution of the telecom sector and digital connectivity in India." He said today 5G connectivity has reached every district of the country. Mr. Modi added that there are now more than 5,50,000 base stations to operate 5G connectivity across India.
5: बीते वर्षों में इंडिया मोबाइल कांग्रेस के माध्यम से बहुत कुछ हासिल किया है. हमारे सामने विकसित भारत का एक विराट संकल्प है. इसके लिए हमें अपने प्रयासों को निरंतर व्यापक करते रहना है. हमें आईएमसी को एक ऐसा प्लेटफॉर्म बनाना है जो टेक्नोलॉजी, रिसर्च, इंडस्ट्री, इन्वेस्टमेंट और आइडिया का एक जंक्शन बन सके.
4: On the occasion, Union Communications Minister Jyotiraditya Scindia said Prime Minister Modi has always emphasized that technology must reach not only the last village but every single citizen. The minister lauded equipment manufacturers, telecom operators and every employee of the telecom sector for their contribution in making 5G the fastest adopted 5G technology in the world. He said India today has 550 million 5G users. He said IMC 2026 will showcase India's digital capabilities.
6: From a meager base of only 60 million broadband customers, we today in India have over 1.1 billion broadband customers, 1.35 billion mobile customers. IMC 2018 talked about connecting, creating and innovating. And the Prime Minister has always insisted that technology must permeate not only the last village, but reach every single citizen.
4: The 57th GST Council meeting will be held at Bharat Mandapam in New Delhi today. Chaired by Finance Minister Nirmala Sitharaman, the meeting will discuss policy reforms to resolve GST disputes and improve the flow of input tax credit with the aim of reducing the time and cost of compliance. The nation is

0: இதுவரை சங்கீத சாரலில் லாவண்யா சுந்தரராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமல நிகழ்ச்சியில் மாதவி பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் சாரங்கன் ரவிச்சந்திரன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் அபிராம சுந்தரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம். இவ்விரு நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொலைத்தொடர்பு துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதோடு சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கு இணையான தொலைத்தொடர்பு வசதிகள் ஊரக பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசு சேவைகளை வழங்குவதில் கைபேசி மற்றும் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 50 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இணைய குற்றங்களை களைவதற்கு ஒருங்கிணைந்த சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த வரி விதிப்பை மேலும் எளிமையாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி இயற்கை பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நமது விமானப்படையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி

0: முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் இந்நாளையொட்டி வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கொச்சி நீர் மெட்ரோ சேவை திட்டம்.
1: ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி கொச்சி நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் முதல் பயணியர் சேவை தொடங்கியது. நகர்ப்புறங்களுக்கான பொது போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அம்சமாக இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. கொச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவில் குறைப்பதற்கு இந்த சேவை உதவி வருகிறது. நாட்டின் முதலாவது நீர் மெட்ரோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட பெருமையையும் கொச்சி கொண்டுள்ளது. இந்த சேவையை கடந்த வாரம் வரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த தினமான கடந்த 2ஆம் தேதி மட்டும் 11,000 மேற்பட்டோர் இதில் பயணித்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தில் நவீன அம்சங்களுடன் இந்த சேவை கொச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்.
2: பொதுமக்கள் நிச்சயம் வீட்டுக்குள்ளயும் பாருங்க, வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில நீங்க போய் பார்க்கணும். பார்த்துட்டு எந்தெந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, சிறு தொட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சிறு மூடியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கல்லா இருந்தாலும் சரி, இந்த பயன்படுத்தாத பூச்செடி தொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க அனைத்தையும் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து நீங்க அப்புறப்படுத்தணும். அப்பதான் ஒரு அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய சிறு பங்களிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த டெங்கு இந்த நோய் வராம நம்ம பாதுகாக்க முடியும். அப்புறம் முக்கிய ஒரு வேண்டுகோள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவருடைய பணி என்னன்னா வீடு வீடாக சென்று அவங்களுடைய வீடை பார்வையிடணும். அதற்கு நீங்களும் அனுமதி கொடுக்கணும், உங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்களும் கொடுக்கணும்.
0: பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 76. ஹிந்தி, மராத்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். தமிழில் பொம்மலாட்டம் மற்றும் காலா திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. காலா திரைப்படத்தில் சொந்த குரலில் தமிழில் அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன.
3: You are a very nice person. Don't kill him. நீ என் வழியில் வரலன்னா நான் எதுக்கு ஒன்ன கொல்ல போறேன்? காலா கைசா நாம சொல்லும் போதே வாயலா கூசுது. உறுத்துது என் கண்ணு.
4: எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் இங்கே தான் இருக்கும். மேல ஒன்னத்தையும் கொண்ட போங்க முடியாது. 6 அடி நிலத்தில தான் என்ன பார்த்தப்பாங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை. கிருஷ்ணகாதல ஏறக்கணுமே ஒதிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இருந்தாலும் அந்த நிலோ வேறு 2 நாளைக்கு 4 என் பேரில் இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். Do you have any problem?
0: அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல்

0: 25 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் கீவ் உள்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 100க்கணக்கான ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 100க்கணக்கான ட்ரோன்களையும் யுக்ரைன் இடைமறித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியாங் ஜியாங் இணையை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஜஸ்டினா மிக்குல்ஸ்கைட்டை வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-2, 21-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் கரென் யுன் கா ஃபெங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் நாளை காலை 10 மணி வரை 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 14 முதல் 17 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் நாளை இரவு 11:30 வரை அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அரக்கோணம் ஜோதி இயற்றிய பாடல் ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைப்பில் பாடியவர் எஸ் வி பொன்னுசாமி.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது பிரதம மந்திரி ஆயுள் ஒளி காப்பீட்டு திட்டமாகும். ஒரு குடும்பத்தின் ஒளியாக திகழும் ஒரு தலைவன் அல்லது தலைவி அல்லது உழைக்கும் நபர் திடீரென எதிர்பாராத விபத்திலோ அல்லது மரணத்தினாலோ அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு ஒரு பொருளாதார அரணாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் சமூக பாதுகாப்பு திட்டம்தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சாதாரண மற்றும் ஏழை எளிய மக்களும் எவ்வித தடையுமின்றி குறைந்த செலவில் ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கடந்த மே 9 2015 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் யார் சேரலாம்? வங்கி அல்லது தபால் நிலைய சேமிப்பு கணக்கு வைத்துள்ள 18 முதல் 50 உட்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இதில் இணையலாம். ஆண்டு சந்தா தொடர்ந்து செலுத்தப்பட்டால் 55 வரை காப்பீடு தொடரும். இத்திட்டத்தின் பலன்களை பெற ஆண்டுக்கு வெறும் 436 மட்டுமே செலுத்தினால் போதுமானது. எந்த ஒரு காரணத்தினாலும் எதிர்பாராத மரணம் ஏற்படும் பட்சத்தில் குடும்பத்திற்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படுகிறது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் கியூமுலேட்டிவ் என்ரோல்மெண்ட்ஸ் சுமார் 28 கோடிக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. மக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் இது போன்ற திட்டங்கள் தடையின்றி இயங்க மத்திய அரசு தொடர்ச்சியான பட்ஜெட் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகிறது. அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை அடைய இந்த நிதி பேருதவியாக அமைகிறது. நேர்களே, நீங்கள் இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய

0: jansuraksha.gov.in அதாவது jansurakshaa.gov.in என்ற தளத்தில் சென்று மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். கட்டணமில்லா உதவி எண்ணான 1800 180 1111 மூலமாகவும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். பாதுகாப்பு என்பது நாளைக்கான முதலீடு மட்டுமல்ல, நம்மை நம்பியிருக்கும் குடும்பத்திற்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய அமைதியாகும். இத்திட்டத்தின் காப்பீட்டு துறையை முறைப்படுத்துவது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பிரதம மந்திரி ஆயுள் ஒளி காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலா ஆகும்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said digital connectivity has powered education, healthcare and government services. Mr. Modi today inaugurated the 10th edition of the India Mobile Congress at Yashobhoomi in New Delhi. Speaking on the occasion, Prime Minister Modi said today even children in remote villages and from poor families are able to access quality knowledge. Mr. Modi said, over the past 10 to 12 years, the mobile phone has emerged not only as a medium of modern communication, but also as a crucial tool for good governance. He said today, hundreds of government services are available on mobile phones. The Prime Minister said, the Indian Mobile Congress platform has witnessed the evolution of the telecom sector and digital connectivity in India.
3: बीते वर्षों में भारत ने कंज्यूमर से क्रिएटर बनने की यात्रा तय की है। अब भारत उस लक्ष्य की तरफ बढ़ रहा है जहां प्रोडक्ट डिजाइन भी भारत में होगा, उसकी टेक्नोलॉजी और आईपी भी भारत की होगी। इसके लिए हर जरूरी इंसेंटिव दिए जा रहे हैं, हर जरूरी रिफॉर्म्स किए जा रहे हैं, यानी टेलीकॉम सेक्टर में भी रिफॉर्म एक्सप्रेस तेजी से आगे बढ़ रही है।
2: The 57th Goods and Services Tax GST Council meeting is underway at Bharat Mandapam in New Delhi to discuss policy reforms to resolve disputes and improve the flow of input tax credit with the aim to reduce the time and cost of compliance. Union Finance Minister Nirmala Sitharaman is chairing the meeting. Maharashtra Chief Minister Devendra Fadnavis, Karnataka CM DK Shivakumar, Jammu and Kashmir CM Umar Abdullah, Haryana CM Naib Singh Saini and Finance Ministers of states and union territories are also attending the meeting. Sources in the Finance Ministry said the government will propose a five-pronged plan for the next set of reforms to the GST system. Veteran actor Nana Patekar passed away at the age of 75 after suffering a severe cardiac arrest at his residence in Goa this morning. Patekar, one of India's most acclaimed actors, was known for his performances across Hindi and Marathi cinema with a career spanning several decades. He earned widespread recognition for films such as Barinda, Krantiveer, Ab Tak Chappan and Welcome. Prime Minister Narendra Modi has expressed grief at the demise of the renowned actor of Hindi and Marathi cinema. In a social media post, the Prime Minister said, Nana Patekar brought remarkable versatility and creativity to every role and played characters that will be remembered for generations. The nation is celebrating the 94th anniversary of the Indian Air Force today. Air Chief Marshal AP Singh today highlighted the Indian Air Force's growing capabilities and stressed that its true strength lies in its air warriors rather than merely in advanced equipment and technology. Addressing on Indian Air Force Day celebrations at Hindon Air Base in Ghaziabad, Air Chief Marshal Singh emphasized the role of air power in protecting national interests and described the Indian Air Force as the custodian of the skies.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய பெண்களும் பன்முகத் திறமைகளும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றின ஒரு எளிய அறிமுகம்.
2: என்னுடைய பெயர் ஸ்வேதா தர்ஷினி. தூத்துக்குடி கோரமலத்தில் இருந்து வரேன். பிஎஸ்சி ஹானஸ் அக்ரிகல்ச்சர் முடித்தேன். அது போக பிஏ ஹிந்தி முடிச்சிருக்கேன். பிஎஃப்ஏ பரதநாட்டியம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
1: இதில் வந்து நீங்கள் மூன்று இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கீங்க. அதுவும் வந்து விவசாயத்துறையில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கீங்கம்மா. அந்த காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லுங்களேன்.
2: அக்ரி வந்துட்டு நினச்சி போனது வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜாக நம்ம போயிருக்க மாட்டோம். ஏன்னா விவசாயங்கிறது நம்ம அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஈஸியாக நம்ம சாப்பிட்டு போயிடுறோம். அந்த சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வருதுங்கிற உழைப்பு வந்துட்டு அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நான் எப்போ அதை உணர ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் காலேஜ் போயிட்டு செகண்ட் இயரில் தான் நாங்கள் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு பேடி ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணுவோம். மண்ணை உழுவுறதுலேருந்து கடைசியில் அறுவடை பண்ணுற வர அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் தான்.
1: அந்த நெல் விளைவிக்கும் போது எத்தனை நாள் வந்து ஆகுமா அந்த நெல் வந்து சாகுபடிக்கு தயாராகுது?
2: குறைஞ்சது ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும் சார். ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து உண்டு. இப்போ நமக்கு வந்துட்டு கிளைமேட் பொறுத்து அவங்க போடுவாங்க. நல்ல மழை பெய்யுற நேரத்துக்கு இதை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், இல்லை கொஞ்சம் வெயிலாக இருக்குது தண்ணி அதுக்கு வேண்டாம், தண்ணி அதுக்கு அவ்வளோவா பாய்ச்சல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இப்போ இந்த வெரைட்டிஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு போடுவாங்க.
1: சரிம்மா.
2: இப்போ வந்துட்டு ஒரு நெல் வந்துட்டு போட்டோம், விதைய விதைச்சா மட்டும் பத்தாது. அது வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி நம்ம போட்டதுலேருந்து அது கரெக்டாக வளர்ந்து நமக்கு அறுவடை பண்ற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கணும். இடையில ஒரு பூச்சி தாக்கிடக்கூடாது, மழை பெஞ்சு அது அப்படியே நட்டமாயிடக்கூடாது. இதுல வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டும் நடக்கலாம், இதுல லாஸும் ஆகலாம். அது எதையுமே எதிர்பார்க்காம தான் நம்ம வந்துட்டு போடுறது.
1: அந்த நாற்றாங்கால் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நர்சரி பெட்டு, அது எப்படி வந்து விளைவிக்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
2: ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் நர்சரி பெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சீட்லிங்காக முளைக்கிற வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த சீட்லிங்ஸ் கொஞ்சம் நல்லா தளிர்விட்டு வந்த பிறகு அதை தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. அந்த பெட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவாங்க, ஏன்னா அந்த கன்ஜஸ்டனில் அதால் வளர முடியாது. அப்போ கொஞ்சம் நல்லா உதிர்ச்சி வந்த உடனே அதிலிருந்து கொஞ்சம் பிரித்து வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம மெயின் பெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
1: சாகுபடி பருவங்கள்லாம் வந்து தெரியுமாம்மா?
2: காரிஃப், ரபி, ஜெயித் அப்படின்ட்டு 3 சீசன் வச்சு பிரிப்பாங்க சார்.
1: படிச்ச

0: இது வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதே போல் நீங்கள் வந்து என்சிசிலையும் இருந்ததாக வந்து சொன்னீங்க. இப்போது அந்த என்சிசியில் உங்களுக்கான ஈடுபாடு எப்படி ஏற்பட்டது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: எனக்கு வந்து என்சிசி ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்மி அந்த மாதிரியான கொஞ்சம் மோட்டிவேஷனல் மூவிலாம் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அப்போது அந்த நேரம் நமக்கு அந்த வாய்ப்பு ஸ்கூலில் அமையலை. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்சிசி கிடையாது. இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணி கரெக்டாக 2 மந்த்ஸ் கழித்து அப்போ தான் கொண்டு வராங்க என்சிசி, நமக்கு புதுசாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதை கேட்டதுமே எனக்கு அவ்வளோ பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது கிடையாது, காலேஜ் சேர்ந்த பிறகு அந்த நேரம் எனக்கு என்சிசி இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காலேஜ் கிடைக்கும் போது என்சிசி இருக்கான்னு பார்த்து நான் போகலை. உள்ளே வந்த பிறகு தான் நமக்கு அது இருக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுது. வந்த உடனே எனக்கு வரப்போதுங்கிறப்போ ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம், எப்படியாவது நம்ம இதுக்குள்ள என்ன செலெக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க காலேஜுக்குள்ளே செலக்ட் பண்ணுறதுக்கும். ஒரு 15 பேர் தான் ஸ்ட்ரென்த் வச்சு எடுப்பாங்க. அப்போ செலெக்ஷனில் வந்துட்டுமே ரன்னிங் வச்சு எடுத்தாங்க, நல்லா செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு பேஜுங்கிறப்போ எங்களுக்கு சீனியர்ஸ் கிடையாது கைட் பண்ணுறதுக்கு. காலேஜில் என்சிசியில் ஒரு சீனியர் இருந்தால் மட்டும்தான் கைட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது போக விங்கில் இருந்து ஒரு சார் யாராச்சும் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சில கைடன்ஸ் எங்களுக்கு சரியாக கிடைக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜுங்கிறப்போ கேம்ப்புன்னு போடுவாங்க. கேம்ப்புன்னு போடுறப்போ அக்ரியில் வந்துட்டு மேக்ஸிமம் பேப்பர்ஸ் அதிகமாக இருக்கும், செமஸ்டர் பேப்பர்ஸ். அப்போ செமஸ்டர் டைமில் தான் கேம்ப் வரும், அதுக்கும் போகிற வாய்ப்பு அவ்வளோவா அமையவே இல்லை. அப்போ இடையில இந்த மாதிரி ஆர்டிசி கேம்ப் வரப்போகுது அப்படின்ட்டு எங்களுடைய சார் வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அக்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிசிக்கு விட மாட்டாங்க. ஏன்னா அந்த கேம்ப் மட்டுமே ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கிட்ட ஃபுல்லாக செலெக்ஷன் நடக்கும். அப்போ அந்த 4 மந்த்ஸும் ஒவ்வொரு கேம்ப்பும் 10 டேஸ் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறனால ஓடி அதிகமாக கொடுக்கணும். அப்போ அந்த ஓடி பெர்மிஷன் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்டிசி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது வேற ஒரு பெரிய எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஜேசிஓ சார்ட்ட நான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு கேம்ப் வேணால் அட்டன் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்ட்டு. சரிம்மா அட்டன் பண்ணி பாருங்க, ஏன்னா சாருக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் இருக்கேங்கிறது தெரியும், கேம்ப்ல நல்லா பண்ணுவேங்கிறது அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நாங்கள் காலேஜில் பெர்மிஷன் கேட்கணும் மாதிரி, சார் நான் அந்த கேம்ப் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. காலேஜில் என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகலை, போனாலும் செலக்ட் ஆக மாட்டாங்க. சரி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்போம் போவோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போன பிறகு ஒரு 2 டேஸ் எங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. அப்போ எங்கள் சீனியர்ஸ் கிட்ட நல்லா கொஞ்சம் கைட் பண்ணாங்க. சீனியர்ஸ் அப்போ எங்கள் ஜேசிஓ இந்த மாதிரி எல்லாருமே கைட் பண்ணாங்க. அப்போ அந்த கேம்பை வச்சு நாங்கள் யூனிட்ல பார்ட்டிசிபேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணதில் கம்பேர் பண்ணும்போது சரி இந்த பொண்ணை கொஞ்சம் கைட் பண்ண நல்லா வருவா அப்படிங்கிற மாதிரி சார் கொஞ்சம் நினச்சாங்க. அந்த கேம்பில் செலக்ட் ஆகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கேம்ப் வந்துட்டு யூனிட்டில் இன்னும் கொஞ்சம் காலேஜஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சு இதுலேயும் கொஞ்சம் செலெக்ஷன் வச்சாங்க. அதுலேயும் செலக்ட் ஆனேன். அப்புறம் காலேஜில் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சார் நான் யூனிட் வைஸ் இதில் செலக்ட் ஆகிட்டேன், நெக்ஸ்ட்டு இன்டர் யூனிட் காம்படிஷனில் கேம்ப்பு நடக்கும் அதில் போகலாமான்னு கேட்குறேன். அப்போ காலேஜில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, ஏன்னா போகலாம் இப்போ ஒருவேளை செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் போனால் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கிட்டே இழுத்துரும், அப்புறம் அது ஃபுல்லாக லீவ் எடுக்கணும், ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வரும், ஒரு செமஸ்டரில் நமக்கு 12 பேப்பர்ஸ் இருக்கும். அப்போ அந்த 12 பேப்பர்ஸ் அடி வாங்கும், அப்புறம் அதுக்கு திரும்ப ரீ அப்பியரன்ஸ். ஆர்ட்ஸ் காலேஜில் எப்படின்னா இந்த மாதிரி போகிற பிள்ளைங்களுக்கு தனியாக இதுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அக்ரி பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார் பரவாயில்ல நான் செலக்ட் ஆகி போனாலும் நான் ரீ அப்பியரன்ஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு தனியாக ரீ அப்பியரன்ஸ் வைப்பாங்க, அதில் நான் அட்டன் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். காலேஜில் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு, இருந்தாலும் ஜேசிஓ சார் எங்கள் முருகன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு சரி இந்த பிள்ளைங்க நீங்கள் அனுப்பிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு இது பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு காலேஜில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஐயூசி, அப்புறம் ஐஜிசி கேம்ப்பு, இன்டர் குரூப் காம்படிஷன். இன்டர் குரூப் காம்படிஷனுங்கிறது சவுத் ஜோன், தமிழ்நாட்டில் சவுத் நார்த் எல்லாமே சேர்த்து வருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் 1, ட்ரைனிங் 2, ட்ரைனிங் 3, லாஸ்ட்டாக லான்ச் கேம்ப்னு நடக்கும். லான்ச்சில் தான் யார் யார் ஆர்டிசிக்கு செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதே தெரியும். ஒரு கடைசி இதில் கூட ஒரு 1% நீங்கள் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுவுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ஆர்டிசிக்கு ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறதே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஒரு சஸ்பென்ஷன்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஐஜிசி வர செலக்ட் ஆயாச்சு. அப்போ ட்ரைனிங் 1, ட்ரைனிங் 2, இந்த ஒவ்வொரு கேம்ப்புமே எதுவுமே ஈஸியாக எந்த விஷயமும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே நமக்கு பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியாது. இப்போ இந்த கேம்ப்லாம் நடக்கும்போது காலையில் 4 மணிக்கெலாம் எந்திக்கணும். 4 மணிக்கு நமக்கு எக்ஸசைஸு, ரன்னிங் அந்த மாதிரி ஃபுல்லாக வார்ம் அப் இருக்கும். 8 மணி வரை அது இருக்கும். முடிச்ச உடனே திரும்ப சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்து வரணும். வந்த உடனே அடுத்த ப்ராக்டிஸ் நடக்கும். ஒவ்வொரு கல்ச்சுரல்ஸ் தனியாக, அப்புறம் பிஎம் ராலி தனியாக, ராஜ்பத் தனியாக, அந்த ஒவ்வொரு இதாக பிரித்து நடத்துவாங்க. அது முடிய திரும்ப மதியம் வருவோம். வந்த உடனே மதியம் 3 மணி வெயில் எல்லாம் இருக்கும். 3 மணிக்கு வந்து கரெக்டாக 1 ஹவர் பிரேக், திரும்ப 4 o'clock பரேடு, அப்புறம் திரும்ப நைட்டு 7 o'clock 8 o'clock எப்படினாலும் டைம் ஆகலாம். இந்த ட்ரைனிங்ல கத்துக்கிட்டது என்னன்னா இது சாதாரண ஒரு 6 மந்த்ஸ் கேம்ப்பு, அப்புறம் ஒரு மார்டிஸ் போவோம் வருவோம் அவ்வளோதான். இதே இது ஒரு ஆர்மியில் இருக்கிறவங்க அவங்களுடைய சர்வீஸ் பீரியட் ஃபுல்லாக இதுதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியுமோ தவிர யாராலையும் பிடிக்காம அந்த இடத்துல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய பேருக்கு பேட்ரியாட்டிசம், நம்ம இவ்வளோ சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா இதுக்காக நம்ம எவ்வளோ பேர் பின்னாடி கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த என்சிசி மூலியமா நிறைய கத்துக்கிட்டது என்னன்னா நிறைய சாக்ரிஃபைஸு, டிசிப்ளின். இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துறேன், டான்ஸ் அகாடமி

0: நடத்துகிறேன், அப்புறம் ஒர்க் பண்ணுறேன், இப்போ எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த என்சிசியில் நிறைய டிசிப்ளின் கற்றுருக்கேன், பங்க்சுவாலிட்டி. ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்கணுங்கிறது தெரியும், நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், அது போக பொறுமை, நம்மளை எவ்வளோதான் ஒருத்தர் ஏசுகிறாங்க அப்படின்னா அதை பொறுமையாக நம்ம இடத்துல நின்று கேட்குறோம், அதுக்கு தக்கன எதிர்த்து திரும்ப பதில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக நம்ம சொன்னாங்க, இதில் நம்ம என்னெல்லாம் திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுமை எனக்கு கொண்டு வந்திருக்கு.
1: ரொம்ப விளக்கமாக வந்து சொன்னீங்க. இப்போது இந்த என்சிசியிலே வந்து நீங்கள் நிறைய ஊர்களுக்கு வந்து அந்த முகாம்களுக்கு போயிருப்பீங்க, அதுக்கு சிகரம் போல அமைஞ்சது வந்து இப்போ நீங்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டதாக வந்து சொல்லியிருக்கீங்க, அந்த பிரதமர் அந்த ரேலி இல்லைங்களா, அந்த என்சிசி ரேலியில் பங்கு எடுத்துக்கிட்டா தான் சொன்னீங்க. அது எந்த ஆண்டு நீங்கள் வந்து டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டீங்க, அதன் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
0: 2022 செலக்ட் ஆகி போனோம் சார். இங்கேருந்து அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கொரோனாவுடைய செகண்ட் வேவ் இருந்த பீரியட். ஃபர்ஸ்ட் நாங்கள் போன உடனே ஒரு 10 days குவாரண்டைன் பீரியட் மாதிரி இருக்கும், குவாரண்டைன் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க. 10 days குவாரண்டைன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும். இது ப்ராக்டிஸ் போக அங்கே உள்ள நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும். நம்மளுடைய பேரக்ஸ் வந்துட்டு எப்படி கிளீனாக வச்சிருக்கோம், பேரக்ங்கிறது ஹாஸ்டல், நம்மளுடைய ஹாஸ்டல் எவ்வளோ கிளீனாக வச்சிருக்கோம் அதுக்கு தனி காம்படிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் அவங்கவுங்க இதில் எவ்வளோ கிளீனா வச்சிருக்காங்க, எவ்வளவு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு பெட்ல ஒரு சின்ன சுருக்கு கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உண்டு. பிரஷ்னா இங்கதான் வைக்கணும், எல்லாருடைய பிரஷ்ஷும் அதே டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் புதுசு. ஏன்னா நாங்க ஹாஸ்டல்ல இருந்தவரை நீட்டா வைக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க போய் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அங்க போன பிறகு பயங்கர ஹெவி காம்படிஷன், ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அது போக நிறைய இன்டர் கல்ச்சுரல் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொருத்தர் வருவாங்க. நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி கேரளா ரெப்ரசென்ட் பண்ணி, கர்நாடகா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஆரம்பிச்சது வந்துட்டு தூத்துக்குடின்னு தனியா போனது, அதுக்கப்புறம் மதுரைன்னு சேர்ந்தோம், மதுரையில இருந்து அப்புறம் இன்டர் குரூப்பா எல்லாருமே சேர்ந்தோம், அப்புறம் தமிழ்நாட மொத்தமா ஒன்னு போலாம் வந்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து அப்புறம் போனப்போ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சேர்ந்து கடைசியில் எல்லாருமே ஒரே மனுஷங்கிற ஒரு இதுலதான் ஒரு ஃபீல் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அங்க இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் பரேடுன்னு போறப்போ இதோட முடிஞ்சிட்டுன்னு நாங்கள் நினைக்கல. இதுக்கப்புறம் அங்கே போய் நமக்கு என்ன இருக்கும், செலெக்ஷன் இருக்கும். ஏன்னா டெல்லி வர போய் அங்கே செலக்ட் ஆகாமல் வர்றவங்களும் இருக்காங்க. டெல்லி வர போன பிறகு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க, அதில் யாரெல்லாம் ராஜ்பத் போகலாம், பிஎம் ராலி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பிரிப்பாங்க. நான் வந்து கல்ச்சுரல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்ததுனால கல்ச்சுரல்ஸில் லீடாக இருந்தேன், அதனால் நம்ம வந்து ராஜ்பத்தில் வந்துட்டு போக முடியாது. ஏன்னா கல்ச்சுரல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிஎம் ராலி இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் லீடாக இருக்கும்போது அப்போ அங்கே கைட் பண்ணுறது யாராவது வேணும், நம்ம கூட மாஸ்டர்ஸ் யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கல்ச்சுரல்ஸ் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குங்கிறனால என்ன கல்ச்சுரல்ஸ் லீடாக போட்டிருந்தாங்க. அது போக பிஎம் ராலி கல்ச்சுரல்ஸ் காம்படிஷனும் ஒவ்வொரு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணியும் கல்ச்சுரல்ஸ் போடுவாங்க. அதில் யாரெல்லாம் வின்னாராங்க அது பாயிண்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்ஸ், பெஸ்ட் கேரட்ஸ் உண்டு அது ஒரு பாயிண்ட்ஸ், அப்புறம் ரூம்ஸ் நீட்னஸ் இதை வச்சு ஒரு பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு காம்படிஷன் நடக்க ஆரம்பிக்கும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு டைரக்டரேட் தமிழ்நாடு கண்டிஜென்ட் கேரளா கண்டிஜென்ட் அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆகிட்டே இருக்கும். கடைசியில பிஎம் ராலி நடப்பாங்க, பிஎம் ராலிலையும் இதுல யார் நல்லா பண்ணிருக்கான்னு பார்ப்பாங்க ஒவ்வொரு கண்டிஜென்ட்டும், அந்த கண்டிஜென்ட் ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி கடைசியில ஓவராலா யாரு வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம ஆர்டிசி வந்துட்டு பரேடோட முடிகிறது கிடையாது, அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: சரிம்மா, இப்போ அந்த பிரதமர் பங்கேற்றது அந்த என்சிசி ரேலியில வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அந்த ஒரு நாள்?
0: நம்ம என்ன அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம 4 months கஷ்டப்பட்டிருப்போம்.
1: சரி,
0: அப்போ நம்ம அந்த பரேட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் மொத்தம் 8 kilometers கிட்ட வரும். அப்போ அந்த 8 kilometersும் அந்த ரைஃபிளை வச்சுக்கிட்டு அவங்க போனோம் அப்படின்னா அதுக்கு தக்கன ஸ்டாமினா வேணும், அதுக்கு எனர்ஜி இருக்கணும். அப்போ அதுக்கே ஒரு 15 days ஃபுல்லா ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த 8 kilometersும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பண்றப்போ அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த அந்த ப்ரௌட் மொமெண்டே நம்மளுடைய கஷ்டத்தை ஃபுல்லா அந்த ஒரு இதுல போயிடும்.
1: அதாவது அதுல வந்து நீங்க அந்த பரேட்ல நடந்து போகும்போது லட்சக்கணக்கான மக்கள் இடதுபுறம் வலதுபுறம், அதுக்கப்புறமா வந்து இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சர் பெருமக்கள், மற்ற மாநில அமைச்சர் பெருமக்கள், அப்புறம் வெளிநாட்டு தூதர்கள் எல்லாமே இருப்பாங்க. அந்த சமயம் வந்து நீங்க வந்து நடந்து போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரிஞ்சதா? அந்த ஒரு பனியா இருந்திருக்கலாம், சில சமயங்கள்ல வெயிலும் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். அந்த 2022 ஜனவரி 26ஆம் தேதி நீங்க அந்த கடமை பாதை நடந்து போகும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இப்போ அந்த பரேட் வந்துட்டு நமக்கு 4 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கே நாங்கள் போய் அங்கே போய் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நமக்கு ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. அப்போ உள்ள செக்கிங் நடக்கும். இப்போ 4 மணிக்கு நடக்கிற பரேடுக்கு 12 மணிக்கே நாங்கள் இங்கேருந்து

0: போய் ஃபுல் செக்கிங் நடந்து அப்புறம் உள்ளே போய் நின்று நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். வரையை நமக்கு எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அதுக்கு வரைக்குமே நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு 8 கிலோமீட்டர்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நமக்கு ஃபுல்லாக எல்லோரும் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. 12 மணிலேருந்து அந்த 4 மணி வரையுமே நமக்கு அந்த இருக்கிற அந்த ஸ்டாமினா வேணும். அதுக்கப்புறம் தான் அந்த பரேடே ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த இந்த இதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த எல்லாரும் ஒரு ஜோஷ் ஆகிடுவாங்க. அந்த இது நம்ம பரேட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறப்போ நமக்கு ஒரு ஜோஷ் கிடச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எனர்ஜி வந்துடும். அது போக நம்ம அந்த கர்த்தவிய முன்னாடி ராஜ்பத்துன்னு சொல்வாங்க, இப்போ கர்த்தவிய பத்துன்னு சொல்கிறாங்க. அந்த பாதையில் நடக்கும்போது ஒரு நாட்டு பற்று நாட்டு உணர்வு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சு அந்த ஒரு இதுலேயே நம்ம அந்த பரேடை ஃபுல்லாக முடிச்சிருவோம்.
1: ஓகேம்மா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது அந்த ஒரு சமயம் வந்து நமக்கு நம்ம அறியாமலேயே வந்து நம்ம உடலளவும் சரி மனதளவும் நம்ம வந்து சோர்வாக இருந்தாலும் இத்தனை பேர் முன்னாடி நம்ம வந்து நடந்து போகிறோம், நாட்டுக்காக வந்து நம்ம நடந்து போகிறோம் போது அந்த ஒரு உற்சாகம் வந்து நம்மளை அறியாமலேயே நம்மளை வந்து தொற்றிக்கொள்ளும். ரொம்ப அற்புதமாக வந்து சொன்னீங்க. இப்போது நீங்கள் அந்த NCC ரேலி டெல்லியில் நீங்கள் அந்த பரேட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் பிரதமர் பங்கேற்ற NCC ரேலியில் பங்கேற்றிருக்கீங்களா? அந்த பிரதமரை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: பிஎம் ராலிங்கிறது நமக்கு RDC முடிஞ்சு 3வது நாள் போக பிஎம் ராலி நடக்கும்.
1: ஆமா, அது எங்கம்மா டெல்லியில நடக்கும்?
0: பிஎம் ராலிங்கிறது கரியப்பா பரேட் கிரவுண்டில் நடக்கும். அதுவும் பரேடு தான், ஆனால் ரைஃபிள் இருக்காது. நம்ம RDC பண்ணுறப்போ ரைஃபிளோட பரேட் பண்ணுவோம். இது ரைஃபிள் இல்லாமல் பரேட் நடக்கும். இதில் ஒவ்வொரு கண்டிஜென்ட் தனித்தனியாக தெரியும். தமிழ்நாடு கண்டிஜென்ட், கேரளா கண்டிஜென்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஜென்ட்டாக நடப்பாங்க. RDC நடக்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவாக நமக்கு ஒரு இது தோணும். இதை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வின் பண்ணணும், நம்மளுடைய ஸ்டேட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி போகிறோம், அப்போ நம்ம நல்லா பண்ணணும்
1: அப்படிங்கிற மாதிரி ஏன்னா
0: இதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் எடுக்கிறோமோ இது நம்மளுடைய குரூப் பாயிண்ட்டோட ஆட் ஆகும். அன்னைக்கு வந்துட்டு எந்த டீம் ஃபர்ஸ்ட் தேர்டு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
2: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த்.
1: நீங்கள் வந்து இளங்கலை வந்து விவசாயத்துறையில் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா NCC-யில் கல்லூரியில் சேர்ந்து அதுலேயும் வந்து நீங்கள் நல்லா வந்து திறமையோடு வந்து பல முகாம்களுக்கும் சென்றிருக்கீங்க. தலைநகர் டெல்லி வரைக்கும் பிரதமர் முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய திறனை வந்து வெளிக்காட்டியிருக்கீங்க. அதே போல் இப்போ வந்து நீங்கள் ஒரு நடன பள்ளி வந்து நடத்துறதா சொல்கிறீங்க, ஒரு டான்ஸ் அகாடமி நடத்துறதா சொல்கிறீங்க. இந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது? அதாவது பல்துறை வல்லுநராக இருக்கீங்க, இந்த டான்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் அகாடமி வந்து பற்றி சொல்லுங்கள். எந்த ஆண்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதில் வந்து ஆர்வம் எப்படி வந்தது? உங்களுக்கு NCC-யில் இருந்திருக்கீங்க, இப்போ அதுலேருந்து திடீர்னு டான்ஸ்க்கு வந்ததா, இல்லை நீங்கள் அதோட கிராஜுவலாக அதையும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா சொல்லுங்களேன்.
0: நான் பரதநாட்டியம் படிக்க ஆரம்பித்தது வந்துட்டு LKG படிக்கும்போது ஆரம்பித்தது. வீட்டில் வந்துட்டு சில ஒரு டான்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து விட்டது. அதுக்கப்புறம் எனக்கு டான்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன இதாக ஸ்டெப் போட்டால் கூட கை தட்டுறது, அது நம்மளை ஒருத்தங்க என்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறப்போ நமக்கு அதில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிட்டு.
1: கண்டிப்பாக
0: அது நான் இந்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து பண்ணணுங்கிறது மனப்பக்குவத்தில் நான் பண்ணலை. ஒரு ஆர்வத்தில் நம்ம சரி நல்லா இருக்கே, இது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ஒவ்வொரு குருக்கிட்ட படிக்க ஆரம்பித்தேன். ஒரு இது வரைக்கும் நான் ஒரு 4 குருக்கிட்ட படிச்சிருக்கேன்.
1: பேர் சொல்கிறீங்களா?
0: ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிவகுமார்ங்கிற சார்ட்ட படித்தேன், அது ஒரு 5 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜெய்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மேம்கிட்ட படித்தேன். ஃபுல் பேஸ்மெண்ட்மே ஜெய்ஸ்ரீ மேம் தான். அவங்க கிட்ட இருந்து எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷனே வர ஆரம்பிச்சது. ஏன்னா அது வரைக்குமே நான் பரதநாட்டியத்தை ஒரு சின்ன ஒரு ஆர்ட் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதில் எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் நிறைய இது இருக்குது, விஷயங்கள் இருக்குது, நமக்கு மென்டல் பீஸை கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது அதோடைய முக்கியத்துவமே தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் ஜெய்ஸ்ரீ மேம்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ரவிராஜ்னு ஒரு சார்ட்டை படித்தேன். ரவிராஜ் சார்ட்டை தான் என்னோட அரங்கேற்றம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கேருந்து நாங்கள் திருவாரூர் பந்தனி நல்லூர் அப்படிங்கிற வெளியில் உள்ள பெரிய பெரிய கோயிலெலாம் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தோம். ரவிராஜ் சார்ட்ட படிக்கிறப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நான் ஸ்கூல் டேஸ் படிக்கிற வரைக்குமே அந்த பரதநாட்டியத்துடைய வரலாறை வந்துட்டு அவ்வளோவா நான் தெரிஞ்சுக்கல. பரதநாட்டியம் படிக்கிறோம், அந்த லெவலில் அடவு ஸ்டெப்ஸ் டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி தான் போயிருக்கோமே தவிர அதோட வரலாறு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. என்னைக்கு நான் டான்ஸில் ஒரு டிகிரி போட்டேன், டிகிரி போட்டு அதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிறைய இதை படிக்கும்போது இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சது. நான் படிச்சுக்கிட்ட குரு ரவிராஜுங்கிறவர் நம்மளுடைய பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச ஒரு தஞ்சை நால்வர்கள்னு ஒரு வரலாறு உண்டு. அவங்களுடைய வழியில் வர்ற கிட்டப்பா பிள்ளைங்கிறவர்கிட்ட தான் என்னுடைய குரு திரு ரவிராஜ் அவங்கிறவங்க படிச்சிருந்தாங்க. அப்போ நான் படித்த ஒரு குருவோடைய இதுவே அந்த அளவுக்கு நான் புரிஞ்சிக்காம நான் படிச்சிருக்கேன்ங்கிற ஒரு இது சின்ன ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதில் உள்ளது ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். இப்போ இதில் இவ்வளோ இருக்குது. அது போக நான் ஒரு பரதநாட்டியம் நான் தெரிஞ்சுக்க போது

0: என்னுடைய மென்டல் ரிலாக்ஸ் பீஸ் எதுலையுமே கிடைக்காத ஒரு பீஸ் வந்துட்டு இதில் கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்போ எனக்கு கடவுள் வந்து நமக்கு இதில் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு அப்படிங்கிறது அது படிக்கிறவரை தெரியல. அது நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் இதை நான் படித்து முடிச்சிட்டேன் இதில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கலைங்கிறது ஒரு கடல் மாதிரி, அதை நமக்கு எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டே இருக்கோமோ கடைசி வரைக்குமே கற்றுக்கிட்டே தான் இருப்போமோ தவிர இதில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படின்ட்டு ஒரு நாள் சொல்ல மாட்டேன். இன்னும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, இதை தெரிஞ்சுக்கணும், ஆர்வப்படுற பிள்ளைங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். மூணு பேர் வச்சு எடுக்க ஆரம்பிச்சேன் கிளாஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு 50 பேர் வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு இது இருந்திருக்கு. இது ஃபினான்ஷியலாகவும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு தந்திருக்கிறதுனால சரி இதை அப்படியே எடுத்து ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணி கொண்டு வருவோம், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துவோம், இதோட முக்கியத்துவம் நான் வந்துட்டு கோரம்பலம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே ஃபஸ்ட் நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது பரதநாட்டியத்தை வந்துட்டு இதுக்கெலாம் ஒரு ஃபீஸ் கொடுத்து இது படிக்கணுமா அப்படின்னு நினச்சாங்க. எந்த ஒரு இதையுமே ஃபீஸ் கொடுத்து படிக்கலன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அது போக அது வந்துட்டு அது முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்கும்போது பிள்ளைங்க வருவாங்க போவாங்க, அவங்க நினச்ச நேரம் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு ஃபீஸ் கொடுத்து படிக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியுங்கிறப்போ ஃபீஸ் போட ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஃபீஸ் போட ஆரம்பித்து பிள்ளைங்க வரும்போது சரி நம்ம ஃபீஸ் கட்டுறோமே அப்படின்ட்டு வர ஆரம்பித்த பிள்ளைங்க கடைசியில் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு கோயிலையும் பண்ணும்போது அதோடைய பக்தி அந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஆன்மீகத்தில் இல்லாத பிள்ளைங்க ஆன்மீகத்தில் வர ஆரம்பித்தாங்க. கடவுளுங்கிறவர் சமத்துவம், எல்லாருக்கும் பொதுதான் கடவுள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இதுலேயும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டது தான்.
1: இப்போது அந்த மாணவர்கள் வந்து எந்த வயதில் வந்து நடனம் கற்றுக்க ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது அந்த அடவுலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கை கால்கள் அந்த முத்திரை காமிக்கிறது அதெல்லாம் வந்து எந்த வயதில் இருந்து ஆரம்பித்தா அவங்க வந்து ஒரு அரங்கேற்றம் அப்போது வந்து நல்லபடியாக வந்து அந்த நடனத்தை வந்து கற்றுத்தேற முடியும், அதை பற்றி சொல்லுங்கம்மா.
0: பிள்ளைங்க வந்துட்டு பொதுவாக புரிஞ்சிக்கிற தன்மை வேணும். எல்கேஜிலேருந்து பண்ணுற பிள்ளைங்களும் இருக்காங்க, சில பேர்
1: எல்கேஜின்னா ஒரு 3-4 வயதில் இருந்து
0: இருக்காங்க. சரி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத டக்குன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர்றப்போ கொஞ்சம் தட்டடவு அடவு இந்த மாதிரி போகிறப்போ அவங்களுக்கு லெக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், ஸ்டாமினா வர ஆரம்பிக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு யூகேஜியிலேருந்து ஒரு எலிஜிபிள்னு சொல்லலாம். இப்போ எல்கேஜியில் பண்ணுற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து. பிள்ளைங்க ஆர்வமாக இருந்துச்சுன்னா எந்த வயசுலையும் சேர்த்துக்கலாம், அது தப்பு இல்லை. அது போக எது வரைக்கும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு லிமிட்டே கிடையாது. கலையோட ஆர்வம் வயசானவங்க இதுலேயும் இருக்குது. சில பேர் வீட்டில் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு இது படிக்கணுமா அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணலாம், அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கலாம், அதனால் அவங்க நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் வர்றவங்களும் இருக்காங்க. அடல்ட் பேட்சும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவங்களுடைய கனவை சின்ன வயசுல நிறைவேற்ற முடியாதவங்கலாம் இப்ப நான் பண்றேன்ட்டு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் காம்படிஷன்லாம் போய் வின் பண்றவங்களும் இருக்காங்க.
1: ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு தகவல் வந்து தந்திருக்கீங்கம்மா. இப்போ எத்தனை ஆண்டு காலம் வந்து நம்ம வந்து பரதம் கத்துக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கலை வந்து ஒரு கடல் மாதிரியானது, இதை நம்ம படிச்சு முடிச்சிட்டோங்கிறதே கிடையாது, கத்துக்கிட்டே தான் இருக்கணும். இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு புக்ஸ் படிக்கும்போது இதுல இன்னும் இவ்வளவு இருக்குது, இன்னும் இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு டீச்சருமே இதை வந்துட்டு கத்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர கத்து முடிச்சிருக்க மாட்டாங்க. அரங்கேற்றம்ங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 8 வருஷமாச்சும் அந்த பிள்ளைங்களுக்கு வேணும். அரங்கேற்றம் பண்றதுக்கு நிறைய உருப்படி உண்டு. அந்த உருப்படிக்கான அர்த்தங்கள், இது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் அப்படிங்கிற புரிதல் வேணும் அவங்களுக்கு. புரிதலோட அந்த தாளத்தோட சேர்த்து ஆடுறதுக்கான அந்த பக்குவம் வர்றதுக்கு ஒரு 8 வருஷம் அவங்களுக்கு வேணும்.
1: உங்கள் அந்த நடன பள்ளியிலேருந்து மாணவர்களை வந்து வேறு ஏதாவது ஊர்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ பிள்ளைங்க வந்துட்டு கற்றுக்கிறதோடு அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க நிறைய ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகும். அது போக அந்த எதுக்காக நம்ம படித்தோங்கிறத அந்த இடத்துல தான் நம்ம நிரூபிக்க முடியும். எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு நிறைய கோயிலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 30 ப்ரோக்ராம் கிட்டே போயிருக்காங்க. சிவன் கோயில், அப்புறம் பெருமாள் கோயில், தூத்துக்குடி பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லா கோயிலையும் போயிருக்கும். அது போக இப்போ ரீசெண்டாக மாசி திருவிழா திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்று ஒன்றா ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கோம். இப்போதானே நான் ஆரம்பிச்சிருக்கேங்கிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்டத்துலையும் காம்படிஷன் இருக்கும். புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கிற மற்றவங்களுடைய ஆர்வமும் இருக்கும். நாங்கள் பண்ணும்போது இப்போதானே வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட ஒரு கடின உழைப்பு உண்டு. எத்தனை மணிக்கு ப்ராக்டிஸ், ஒரு 6:30 நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா கூட வருவாங்க. ப்ரோக்ராம் போகிறதுங்கிறது சும்மா கிடையாது, அதுக்கான பின்னாடி பல உழைப்பு இருக்குது. அவங்களுடைய ப்ராக்டிஸ், ஏன்னா ஸ்கூல் ஸ்டடீஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், அதையும் அவங்களால பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணிட்டு இத்தனை மணிக்கு ப்ராக்டிஸ் அப்படின்னா எல்லாரும் அதே டைம்ல வந்து நிக்கணும். அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தா

0: மட்டும்தான் ப்ரோக்ராம்ங்கிறது போக முடியும். அது போக பிள்ளைங்க வந்துட்டு ரீசெண்டாக மாவட்ட அளவில் பிலோ 10 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எங்கள் டான்ஸ் அகாடமி தான். அது போக அபவ் 10 செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் இந்த 4 ப்ரைஸுமே எங்கள் பரதநாட்டியத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க.
1: ஓகேம்மா. இப்போது நான் நிறைய இடங்களில் வந்து அந்த பதாகைகள்லாம் வந்து பார்க்குறேன், சலங்கை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த சலங்கை பூஜைன்னா என்னம்மா?
0: சலங்கை பூஜைங்கிறது ஒரு பிள்ளைங்க வந்துட்டு அவங்களுடைய டான்ஸ் ஜேர்னியில் முத முத எப்போ சலங்கை கட்டுறாங்கிறது தான் சலங்கை பூஜை. சலங்கை பூஜை வந்துட்டு கிராண்டாக வைக்கிறதும் இருக்குது, சிம்பிளாக வச்சு பண்ணுறதும் இருக்குது. அதோட விஷயம் என்னன்னா சலங்கை முத முத கட்டுறாங்க, அவ்வளோதான் அதோடைய விஷயம். அதை வந்துட்டு நம்ம நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காகவும் சில பேர் கொஞ்சம் கிராண்டாக வைக்கிறது இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சலங்கை பூஜை சிம்பிளாக வச்சுட்டு அரங்கேற்றம்னு ஒன்று உண்டு, அது ஒரு பிள்ளைங்க ஒரு 8-10 வருடம் காலத்துக்கு அப்புறம் பண்ணுறது. அந்த இதை நான் மேக்ஸிமம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா சலங்கை பூஜையும் அவங்க கிராண்டாக வச்சு அரங்கேற்றம் கிராண்டாக வைக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது பெரிய ஒரு பாரமாக இருக்கக்கூடாது, இது ஒரு பிஸ்னஸாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்துட்டு நிறைய கோயிலில் ஒரு அர்ப்பணிப்பு பயணமாக பண்ணுறது வந்துட்டு நல்ல விஷயம் அப்படின்ட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ சிதம்பரத்தில் வந்து குறிப்பாக வந்து இந்த நாட்டியாஞ்சலின்றது அது உலக புகழ் பெற்றது. இப்போ அங்கே சிதம்பரத்தில் நடக்கிற நாட்டியாஞ்சலி அது மாதிரி நிகழ்வுல வந்து உங்களுக்கு உங்கள் மாணவர்களை பங்கேற்க வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குங்களா?
0: கண்டிப்பாக சார், பரதநாட்டியம்னாலே சிதம்பரம் அப்படின்னா அப்போ எல்லாருடைய ஆசிரியருக்கும் கண்டிப்பாக சிதம்பரத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் அரங்கேற்றணும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா பரதநாட்டிய கலைங்கிறது நமக்கு உரியது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. இப்போ அதை வந்துட்டு கேரளாவில் உள்ளவங்கலாம் மக்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உள்ளவங்க சிதம்பரத்தில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிதம்பரம்ங்கிற பிளேஸ் வந்துட்டு லண்டன்ல இருந்து அதர் நாட்டில் உள்ளவங்களாம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸான இடமா ஆயிட்டு.
1: அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துலேயும் வந்து இந்த பொங்கல் சமயத்தில் வந்து இந்த நாட்டிய விழா அதுவும் வந்து உலக புகழ் பெற்றது. பல்வேறு நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து மாமல்லபுரம் வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாமல்லபுரம் நாட்டிய விழாவுக்கும் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம்.
0: கண்டிப்பாக சார்.
1: இதுவரை வந்து நீங்கள் அந்த விவசாய கல்லூரியில் படித்தது, NCCயில் பங்கெடுத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் நடன பள்ளி வச்சு நடத்திட்டு வர்றது, இவ்வளவு வந்து அதாவது ஒவ்வொன்றும் வெவ்வேறு துறையில் இருக்கீங்க, எல்லா துறையிலையும் வந்து நீங்கள் வந்து ஜொலிச்சிட்டு வரீங்க, இதற்கெல்லாம் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு துணை நின்னாங்க?
0: எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்பா, தம்பி இருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணணும், மென்டலாகவும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: நான் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு 7 லட்சம் ஆச்சு. இப்போ இதே வேறு பேரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதை யோசிச்சிருப்பாங்க, இந்த 7 லட்சத்துக்கு நான் எவ்வளோ நகை சேர்த்துருப்பேன் அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு அவ்வளோ தூரம் செலவழிச்சிருக்காங்க, இவ்வளோ கிளாஸஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதே படிக்கிற கிளாஸஸ்க்கு அந்தளவுக்கு ஃபீஸ் வாங்க மாட்டேன், ஏன்னா நாங்கள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு தெரியும் ஒவ்வொரு இதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டாகவும் இருக்கணும் அந்த துறை. அது போக மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு அது ஒரு பேர்டனாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சப்ஜெக்ட் டியூஷன் எடுக்கிறோம், ஹிந்தி, டான்ஸு, அப்புறம் ஆஃபீஸு. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி எங்கள் அம்மா வெளியில் தெரியாத ஒரு சப்போர்ட் அப்படின்னா அம்மா. ஏன்னா நான் போனோம் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எனக்கு போகிறதுக்கு சாப்பாடு முதக்கொண்டும் எனக்கு எடுத்து கையில் கொடுக்குற ஸ்கூல் பிள்ளை மாதிரி தான் என்னை கவனிச்சுப்பாங்க. ஏன்னா மற்றபடி இதுக்கெலாம் ஓடுறதுக்கு நம்ம ஓடுறோம் அப்படின்னா இப்போ நானே சமைச்சு நானே எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது. அப்படின்னா எனக்கு போகிறதுக்கு கையில் ஸ்கூல் பிள்ளைக்கு லஞ்ச் பேக் கொடுத்து டாட்டா பாய் காமிக்கிற வரைக்கும் அம்மா இருந்து என்னை அனுப்பிச்சு வைப்பாங்க. அது போக நான் வரும்போது டியூஷனுக்கு நான் கரெக்டாக உட்காடுறேன் அப்படின்னா அதுக்கு தக்கன எனக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்குறது சாப்பிட்றதை பண்ணு. ஏன்னா நமக்கு ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப முக்கியம், இவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹெல்த்துக்கு எல்லா சப்போர்ட்டும். அது போக டியூஷன் எடுக்கிறோம், டியூஷனுக்கு நான் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கேர் பண்ணுறது அம்மா, அம்மாவும் டியூஷனில் ரன் பண்ணுறாங்க. அது போக நான், அது போக எனக்கு கூட ஒரு கொஞ்சம் 2 பேர் ஆட்கள் போட்டு அப்படி தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தனியாக இருந்து கல்வி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கணும். காசுக்காக ஆசைப்பட்டு ஒரு 50 பேரை நானே வச்சு சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறது அது ஒரு பேராசை, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த வருமானம் வந்துட்டு நமக்கு போதுமானாலும் வந்தாலும் மற்றவங்களுக்கும் அது ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் 2 பிள்ளைங்களை உள்ள வச்சு அவங்களையும் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு கரியருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லையும் இருக்குது அரசு இசைப்பள்ளி அப்படின்னு இருக்குது, அந்த வாய்ப்பை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோடய குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் தான். 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அங்கே அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா ஸ்ட்ரைஃபன் மாதிரி இருக்குது. அது போக பிள்ளைங்களுக்கு சைக்கிள், 10th மாதிரி தான் அந்த அரசு இசைப்பள்ளி. 10th நம்ம ஸ்கூலில் எழுதுறத இங்கே டான்ஸோ தேவாரமோ இல்லை வயலின் இந்த மாதிரி எந்த துறையை எடுத்து வந்து எடுத்துப்பாங்க, எடுத்து அதில் ஃபுல்லாக படிப்பாங்க. இந்த அரசு இசைப்பள்ளி பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, இவரை ஃப்ரீயாகவும் ஒரு கலையை படிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. மாதம் 1000 ரூபா, அது போக ஹாஸ்டல் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ,

0: ஃபுட்டு இந்த மாதிரியான அலவன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த அதை பற்றின விவரங்கள் வந்துட்டு வெளியே தெரிய மாட்டேங்குது மக்கள். அதுக்கான நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க.
1: எங்கள் அரங்கத்திற்கு வந்து நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் அருமையாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க. வாழ்வில் நீங்கள் மென்மேலும் உயர ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பாக வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி சார்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை இன்றைய பெண்களும் பன்முகத் திறமைகளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர். தியாகராஜன் அவர்கள். தொடர்வது ஒரு திரை இசைப்பாடல்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது என் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி.வி. சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 10வது இந்திய கைபேசி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், தொலைத்தொடர்பு மின்னணுவியல் பிரிவுகளில் பரிணாமத்தை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5G அலைக்கற்றை சேவை சென்றடைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், 5G கட்டமைப்பின் கீழ் 550,000 அதிகமான நிலையங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, நாட்டில் தற்போது 55 கோடி மக்கள் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக கூறினார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விமானப்படையின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டை பாதுகாப்பதில் இப்படை வீரர்களின் துணிச்சல், தொழில் நேர்த்தி, ஒழுங்குமுறை, தயார் நிலையை எடுத்துரைத்தார். இந்திய விமானப்படையின் வீர தீரத்தை பறைசாற்றும் காணொலி பதிவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நவீன தொழில்நுட்பங்கள் தரவுகளுடன் அச்சுறுத்தல்களை இந்திய விமானப்படை இலகுவாக எதிர்கொள்வதாக பாராட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் விமானப்படை வீரர்களின் வீரத்திற்கு சான்றாக திகழ்கிறது என்று பாராட்டிய பிரதமர், அவர்களது தன்னிகரற்ற துணிச்சல், அர்ப்பணிப்பு, செயல்திறனுக்கு நாடு தலைவணங்குவதாக கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நெருக்கடி நிறைந்த சவால்களின் மத்தியிலும் தங்களது திறன்களை வானில் சாகசங்களுடன் விமானப்படை வீரர்கள் வெளிப்படுத்துவதாக போற்றியுள்ளார். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சரக்கு சேவை தொடர்பான குறைகளை களைவதற்கான கொள்கை சீர்திருத்தங்கள், வரி சுமையை குறைப்பது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சரக்கு சேவை வரியின் அடுத்த கட்ட நடைமுறைகளுக்கான 5 அம்ச சீர்திருத்தங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதன்படி நிர்வாக சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம் பதிவு முறைகள், உள்ளீட்டு வரி வரவு மற்றும் நிதி திரும்ப பெறுதல், குறைகளை களைவது, ஏற்றுமதி சேவை மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் போன்றவற்றை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இதில் ஆராயப்பட்டதாக தெரிகிறது. காலநிலை மாற்ற சவால்களின் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் அவற்றை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர்

0: யாதவ் வலியுறுத்தியுள்ளார். ஃபிஜியில் காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகளாவிய வெப்பமயத்தை குறைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த விரிவான அணுகுமுறையின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழக வீர வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்குகிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் வென்ற தமிழக வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்படுகின்றனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவும் பிரான்சும் கூட்டாக இணைந்து 2015 ஆண்டு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் பாரிஸில் அறிமுகம் செய்தன. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு இது வகை செய்கிறது. சூரிய சக்தி மூலம் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்காக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தற்போது 129 உறுப்பு நாடுகளுடன் சூரிய சக்தி திறனில் சர்வதேச தளமாக இந்த கூட்டமைப்பு உருவெடுத்துள்ளது. பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, குறைந்த செலவில் சூரிய சக்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், கட்டமைப்பு வளர்ச்சி, முதலீடுகளை ஈர்க்கும் புதிய நிதியம் போன்றவற்றிற்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு தனி கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கான நிலையான எரிசக்தி பாதை முன்னெடுப்புடன் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உறுதி செய்து வருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வேட்பாளர்கள் அல்லது பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய பார்வையாளர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் காப்பறை திறக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தாராபுரம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக எமது திருப்பூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்ட எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேசைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன. 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ட்ராங் ரூம், வாக்கு எண்ணிக்கை மையம் மற்றும் கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் மொத்தம் 64 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான செங்கல்பட்டு ஆத்தூர் ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் முதன்முறை வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகைக்கு 603,34,00,000 ரூபாய் வழங்கி அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வரும் தீபாவளி பண்டிகை முதல் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கரும்பு டன் 1க்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை உறுதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் 90,000 கரும்பு விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாட்டில் டெங்கு ஒழிப்பு பணிகளில் நகராட்சி மாநகராட்சி அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் காய்ச்சல் பரிசோதனை முகாமை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருநிறுவனங்கள் வீடு கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதிகளில் மழைநீர் தேங்குவது கண்டறியப்பட்டால் முதல் முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார். மாநிலத்தில் இந்த ஆண்டு இதுவரை 10 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகி உள்ளதாக கூறிய அவர், மாநிலம் முழுவதும் தினந்தோறும் 1,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று அதிகாலை கோவாவில் காலமானார். அன்னாருக்கு வயது 75. தமிழில் காலா பொம்மலாட்டம் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் பத்மஸ்ரீ மற்றும் 3 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பன்முக திறமையுடைய நானா பட்டேகர் ஹிந்தி மராத்தி திரையுலகில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நானா பட்டேகரின் இறுதிச் சடங்கு இன்று மாலை புனே அருகே டான்ஷேயில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக காஞ்சிபுரத்தில் இரு விரல்களால் காரை இழுத்துச் சென்று யோகா பயிற்சியாளர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்.

0: யோக பயிற்சி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: என் பேர் கனிஷ்கா, யூனிவர்சல் அகாடமி மற்றும் யூனிவர்சல் சன்மார்க்க சங்கத்திலிருந்து ஃபவுண்டராக இருக்கேன். கார் புல்லிங் எதுக்காகனா அவேர்னஸ் ஆஃப் த ட்ரக்ஸ், ட்ரக்ஸால எதுக்காக பாதிப்பு படுறோம்னு இருக்கு. ட்ரக்ஸால ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படுறதுல ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படுது. கார் புல்லிங்கால என்னன்னா நம்மளால ஸ்ட்ரென்த் கான்ஃபிடென்ட் இது உருவாக்கி கொடுக்குது. போதை பொருள் இருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு கான்ஃபிடென்ட் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து வெளியே வரணும்னா சில யோகா மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதனால எல்லாரும் இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நாகை வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி அதிகரித்த நிலையிலும் விலை குறைவால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு சாலை உரங்களில் உப்பு குவியல்கள் சேமிக்கப்பட்டு தார்பாய் மற்றும் பனை உரைகள் கொண்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் 1 கிலோ உப்பு 60 பைசாவிற்கு கேட்பதால் உற்பத்தியாளர்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விற்காமல் வைத்துள்ளனர். பின் விலை குறைவாக விற்கப்படுவதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் மன்னர் கால பாரம்பரிய முறைப்படி பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலிலிருந்து அம்மன் சிலை இன்று புறப்பாடு கண்டருளியது. தமிழகம் கேரளம் மாநில போலீசார் பாதுகாப்புடன் மேலத்தாளங்கள் முழங்க முத்துக்குடையுடன் ஊர்வலமாக இது கொண்டு செல்லப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, திருச்சி, காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட 22 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் PV சிந்து, தன்வி சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603.34 கோடி ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் PV சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56, 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை.
4: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம் எக்ஸிமா என்ற தோல் நோயை பற்றி பார்க்கலாம். எக்ஸிமா என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று ட்ரை, உலர்ந்தது, மற்றொன்று வெட், அதாவது நீர் வடியும் எக்ஸிமாவாகும். இந்த நோயில் சிகப்பான திட்டு திட்டான தோல் பார்க்க முடியும். இந்த தோலில் அழற்சியை நாம் பார்க்க முடியும். அரிப்பு ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், மீன் செதில் போன்ற தோல் தென்படும். இதுல வந்து சின்ன குழந்தைகள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக நிறைய வருகிறது, ஆனால் சின்ன குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய வருதுன்னா, அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால வரும். அதே மாதிரி பெற்றோருக்கு இருந்தால் அவர்களுக்கும் வருவதற்கான மரபணு காரணங்கள் இருக்கலாம். இல்ல சுற்றுப்புற சூழல் ஒவ்வாமை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்ந்ததுனால, சுற்றுப்புற சூழல் ஒவ்வாமை இருந்ததுனால வரலாம். முன்னமே நான் சொன்ன மாதிரி மரபணு காரணங்கள் இருந்து அது வந்து வெளி தெரிவதனால வரலாம். சில பேருக்கு வெளி தெரியாமையும் போகலாம். சில பேருக்கு இந்த வேரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு ரத்த உறைவு, நரம்புகள்ல ரத்த உறைவு இருக்கிறது இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த வீங்கி பருத்து இருக்கிற ஒரு மாதிரியான எக்ஸிமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வீட்டு வைத்தியம் என்று நாம் பார்த்தால், மஞ்சள் பொடி, சதகுப்பை பொடி, வேப்பலை இலை மூன்றையும் சேர்த்து அரைத்து ஒரு பூச்சி போல ஒரு 20 நிமிடத்துக்கு போட்டு வைக்கலாம். சில பேருக்கு இது எரியும். ஏன்னா இந்த எக்ஸிமா சில பேருக்கு வந்து ஒரு

0: காற்று இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக எரியும், ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எரியறவங்க என்ன செய்யலாம்னு, கொஞ்சம் நெய்யோடோ அல்லது தேங்காய் எண்ணெயோடோ சேர்த்து இதை அரைத்து போட்டுக்கொள்ளலாம். திருப்பியும் சொல்றேன், மஞ்சள் சதகுப்பை ரெண்டும் பொடி, வேப்பிலை மட்டும் இலையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தவிர காலையில வெறும் வயிற்றுல 20 வேப்பிலை கொஞ்சம் தேனோட போட்டு வாயில் போட்டு நன்றாக கடித்து மென்று உண்டு விடலாம். அடுத்தது வந்து மருந்து என்று பார்த்தால், பலா குடூச்சியாதி கஷாயம் என்று ஒரு மருந்து இருக்கிறது, வாசா குடூச்சியாதி கஷாயம் என்று ஒரு மருந்து இருக்கிறது. பலா குடூச்சியாதி கஷாயத்தை உலர்ந்த தோல் அழற்சியில் உபயோகிக்கலாம், ரஜன்யாதி சூரணத்துடன் அல்லது சுதர்சன சூரணத்துடன். வாசா குடூச்சியாதி கஷாயத்தை நீர்வடியும் தோல் அழற்சியில் உபயோகிக்கலாம், பரங்கிப்பட்டை சூரணத்துடனோ அல்லது சுதர்சன சூரணத்துடனோ உபயோகிக்கலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை

0: மருந்துடனோ உபயோகிக்கலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says government to connect 25 crore students through digital and online education programs. 5G connectivity reaches every district with over 550,000 base stations. GST Council deliberates on policy reforms to resolve disputes and improve input tax credit flow. Supreme Court directs Centre to form committee to curb unethical pharma marketing practices. Veteran actor Nana Patekar passes away. India accuses Pakistan of doublespeak on terrorism, says Islamabad cannot gloss over support to terror groups. And the nation honors sacrifices of air warriors on Air Force Day. Prime Minister Narendra Modi today said the Indian Mobile Congress platform has witnessed the evolution of the telecom sector and digital connectivity in India, inaugurating the 10th edition of the India Mobile Congress at Yashobhoomi in New Delhi. Mr. Modi highlighted that over the years, this platform has emerged as a platform showcasing India's progress and its aspirations. He said today, 5G connectivity has reached every district of the country. He added that there are now more than 550,000 base stations to operate 5G connectivity across India. He said the government is now working to connect around 25 crore students through various digital and online education platforms.
4: 2022 mein isi month se humne desh mein 5G ki shuruaat ki thi. Phir 2023 mein maine bataya tha ki Bharat kaise 5G rollout se 5G reach out ki disha mein aage badh raha hai. Aur aaj hum sabhi dekh rahe hain देश के हर जिले तक 5G कनेक्टिविटी पहुंच चुकी है. आज 5.5 लाख से अधिक बेस स्टेशन भारत में हैं, जहां से 5G नेटवर्क ऑपरेट कर रहा है और मोबाइल इंटरनेट स्पीड 2022 की तुलना में 10 गुना बड़ी है.
3: Prime Minister Modi said digital connectivity has powered education, healthcare and government services. He said today even children in remote villages and from poor families are able to access quality knowledge. Mr. Modi said over the past 10 to 12 years, the mobile phone has emerged not only as a medium of modern communication but also as a crucial tool for good governance. Mr. Modi highlighted the growing importance of digital education in India through the Diksha platform. He said during the COVID-19 period, Diksha recorded over 500 crore learning sessions and approximately 6,000 crore learning minutes by July 2022.
4: Online education ke liye hamara ek Diksha platform hai. COVID ke dauran July 2022 tak is platform par 500 करोड़ से ज्यादा लर्निंग सेशन और करीब 6000 करोड़ लर्निंग मिनट दर्ज हुए. अब हमारा प्रयास है हमारे जितने भी डिजिटल और ऑनलाइन शिक्षा के माध्यम है उनसे करीब 25 करोड़ स्टूडेंट्स को जोड़ सके. यानी साथियों, टेलीकॉम के क्षेत्र में जो रेवोल्यूशन आई है इसका भारत के नागरिक को सीधा सीधा फायदा हुआ है.
3: On the occasion, Union Communications Minister Jyotiraditya Scindia said that in 2014, 1 gigabyte of data cost 268 rupees, whereas today it costs only around 8 rupees.

0: and online education programs. 5G connectivity reaches every district with over 5,50,000 base stations. GST Council deliberates on policy reforms to resolve disputes and improve input tax credit flow. Supreme Court directs Centre to form committee to curb unethical pharma marketing practices. Veteran actor Nana Patekar passes away. India accuses Pakistan of doublespeak on terrorism, says Islamabad cannot gloss over support to terror groups. And the nation honors sacrifices of air warriors on Air Force Day. With that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி சென்னை. திரைகாணம் கேட்கலாம் 2:55 வரை. முதலில் KG யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் படம் அவள் அப்படித்தான்.

8:38, சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடலில் போடுகிறார்.

மீண்டும் திரைகான மாலை 5:30 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக பார்வை தினத்தை ஒட்டி கண் ஆரோக்கியம் குறித்து கண்ணல மருத்துவர் டாக்டர் இந்துமதி ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். மருத்துவராயும் உங்களோடு பயணிக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. திங்கள் முதல் வெள்ளி வரை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தென்கடலோர தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு, கீழ்நீராறு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோத்தகிரி, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்வேலி, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் ஆதார், குன்னூர், முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, கெத்தை, வர்லியாறு, குந்தாபாலம், திருவாலங்காடு, அரியலூர், மடம்பூண்டி, திண்டிவனம், அரியலூர் முகாம் பகுதி, முண்டியம்பாக்கம், குன்னூர், வல்லம், ராமநாதபுரம், வெள்ளிமலை, கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, அவலாஞ்சி, கேத்தி, மாஞ்சோலை, சாம்ராஜ், கொடைக்கானல், படகு குழாம், மணிமுத்தாறு, பாடாலூர், எமரால்டு, காயல்பட்டினம், வைப்பாறு, பெரம்பலூர், சோலையாறு, மூங்கில் துறைப்பட்டு, உதகமண்டலம், வத்திராயிருப்பு, ஊத்து, பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், கிண்ணக்கோரை, செட்டிக்குளம், அழகரை, தூத்துக்குடி ரயில் நிலையம், திருப்பாலப்பந்தல், விருதுநகர், சிவகிரி, காக்காச்சி, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு குறைந்த வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கேரளத்தை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி தமிழ்நாட்டின் உட்பகுதியை ஒட்டி, தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும்.

தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 10 தேதி வரை அதிகளவு வெப்பநிலையில் சற்று

வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 10ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:25, ஆகாஷ்வாணி சென்னை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல், 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 790 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பம். நேரம் 5:29. குரள முதம் கேட்கலாம்.

0: பண்பாவது செருக்கின்றி வாழ்வதாகும். சிறுமை பண்பாவது செருக்கின் மிதப்பில் திளைத்து விடுவதாகும். குறள் எண் 979 அதிகாரம் பெருமை.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் இளமை கோலம் திரைப்படத்திற்காக.

0: என்ன யோஜனை பண்றீங்க?
1: நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி என் பையனையும் கௌரியையும் ஜோடி சேர்த்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ஆர் சிவகுமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை

மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்பவர் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணவர் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05-9:15 திரைகாணம். 9:30 நாடகமலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். நடிப்பு ஜி ஞானசேகரன், டி என் சரஸ்வதி, எஸ் சசிகுமார், ஆர் டி பன்னீர்செல்வம், எஸ் கருணாகரன்.

0: வி கவி வெண்ணிலவன். நடிப்பு ஜி ஞானசேகரன், டி என் சரஸ்வதி, எஸ் சசிகுமார், ஆர் டி பன்னீர்செல்வம், எஸ் கருணாகரன் மற்றும் பலர். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. திருவினும் திட்பமே நன்று. வழங்குபவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9:00. நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம் கூவம் ஆறு மறுசீரமைப்பு எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை, திருமேஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், விஷ்ணு பிரியா சுதர்சன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி கௌரி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுரக்ஷா பீமா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பேர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள், நலமாய் வளமாய் ஆலோசனைகள் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், கதையரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி, 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 76%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by V.C. Pramod. The GST Council has removed power of arrest of tax officers and has raised the threshold for prosecution from 1 crore rupees to 5 crore rupees. The decision was taken during the 57th meeting of the council in New Delhi today. The punishment, whether fine or imprisonment or both, has been left to judicial discretion in every case. A taxpayer who files late, makes a mistake, or fails behind on payment will face recovery, interest, and a proportionate penalty. Addressing media following the meeting this evening, Finance Minister Nirmala Sitharaman said, no rate changes has been made in GST Council meeting and the rate structure is settled.
2: GST Council today has recommended common standards for notices and proceedings, and no notices below the prescribed monetary threshold of 10,000 rupees, including withdrawal of pending notices below the said threshold. We will not be issuing any notices for monetary threshold of 10,000 or below.
1: Prime Minister Narendra Modi has said India's telecom sector is steadily moving towards greater self-reliance. He said the India Mobile Congress has played an important role in the country's progress in the telecom sector and digital connectivity. Mr. Modi stated this while inaugurating the 10th edition of the India Mobile Congress at

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

நிலவறையிலிருந்து ஒருவாறாக தப்பி வந்த மந்தாகினி அங்கே ஒரு மண்டபத்துக்குள்ளே எட்டி பார்க்கிறாள். ஒரே ஒரு தீபம்தான் அந்த மண்டபத்தில் எரிந்தது. அதுவும் கட்டிலுக்கு அருகில் இருந்த விளக்குத்தண்டின் மீது பொருத்தப்பட்டு மங்கலான வெளிச்சத்தையே தந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் நின்றவர்களை முதலில் மந்தாகினி பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி தன் உயிருக்குயிரான சகோதரன் மகள் பூங்குழலி என்பதை அறிந்தாள். மற்றவர்களையும் அவள் முன்னம் சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்கள் எல்லாம் யார் யார் என்பது அவ்வளவு நன்றாய் தெரியாது. சுற்றி நின்றவர்களை பார்த்துவிட்டு மிக மிக தயக்கத்துடன் மந்தாகினி கட்டிலில் படுத்திருந்தவரை பார்த்தாள். அவளுடைய நெஞ்சு ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டது. ஆம், அவரேதான். எத்தனையோ யுகம் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு முன்னால் தான் சின்னஞ்சிறு பெண்ணாக

ஓடி விளையாடி காடுகளில் திரிந்து கொண்டிருந்த காலத்தில் ஓரிடத்தில் வந்து ஒதுங்கி தன் உள்ளத்தையும் உயிரையும் கொள்ளை கொண்ட மனிதர்தான். தான் வாழ்ந்திருந்த பூதத்தீவை சில காலம் சொர்க்கலோகமாக ஆக்கியிருந்தவர்தான். பெரிய கப்பலில் கூட்டமாக வந்தவர்களால் அழைத்து போகப்பட்டவர்தான். ஆஹா, அவர் இப்போது எப்படி மாறிப்போயிருக்கிறார்! பூர்வ ஜென்மம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்குப் பிறகும் மந்தாகினி அவரை பல தடவை அவர் அறியாமல் பார்த்திருக்கிறாள். காவேரி நதியில் உல்லாச படகுகளில் அவர் சென்றபோது கரையில் அடர்ந்த புதர்களின் மறைவில் ஒளிந்திருந்து பார்த்திருக்கிறாள். நகரங்களின் தெருக்களில் வெண்புறவிகள் பூட்டிய தங்க ரதத்தில் வீதிவலம் வந்தபோது கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று பார்த்திருக்கிறாள். ஆனால் கடைசியாக அவரை பார்த்து கொஞ்ச காலம் ஆகிவிட்டது. அந்த காலத்திற்குள்ளேதான் இப்படி மாறிப்போயிருக்கிறார். முகத்தில் தாடியும் மீசையும் வளர்ந்திருந்தன. கன்னங்கள் ஒட்டி உலர்ந்து போயிருந்தன. நெற்றியிலே சுருக்கங்கள். அந்த கண்களில் ஒரு காலத்தில் குடிகொண்டிருந்த காந்த ஒளி எங்கே போயிற்று? தெய்வமே, இப்படியும் மனிதர்கள் மாறுவது உண்டா? இலங்கை தீவில் விஷஜுரத்தில் பீடிக்கப்பட்டவர்கள் பலரை நீண்ட நாள் காய்ச்சலுக்கு பிறகு உயிர் போகும் சமயத்தில் வாய் பேச இயலாத ராணி மந்தாகினி பார்த்ததுண்டு. ஒரு சமயம் தங்க சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்த இவருடைய களை ததும்பிய முகமும் அவ்வளவாக மாறிப்போயிருக்கிறதே. ஒருவேளை இவருடைய அந்திம காலமும் நெருங்கிவிட்டதோ? திடீரென்று மந்தாகினிக்கு அன்று மாலை தான் பார்த்த பயங்கர காட்சி நினைவுக்கு வந்தது. அவள் அந்த சமயம் நின்ற இடத்திலேதான் ரவிதாசன் என்னும் கொலைகாரனும் அவனுடைய தோழனும் நின்றார்கள். அங்கிருந்துதான் வேல் எரிய குறிபார்த்தார்கள். ஒருவேளை கட்டிலில் படுத்திருப்பவர் மீது எரியத்தான் குறிபார்த்தார்களோ? இந்த நினைவினால் மந்தாகினியின் உடம்பெல்லாம் விடவிடவென்று நடுங்கியது. கண்களை சுற்றி கொண்டு வந்தது. மயக்கம் வரும் போல இருந்தது. தூணை கெட்டியாக பிடித்து கொண்டு கால்களை ஊன்றி நின்று சமாளித்துக் கொண்டாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உள்ளமும் உடலும் சில நாளாய் பெரிதும் நைந்து போயிருந்தன. புயல் அடித்த இரவு அவர் தூங்கவே இல்லை என்று இளைய பிராட்டி முதன் மந்திரியிடம் கூறியது மிகைப்படுத்தி கூறியதல்ல. அன்று பகற்பொழுது அவர் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருந்தது. பிற்பகலில் சின்ன பழுவேட்டரையர் வந்து அவருடைய சஞ்சலத்தை அதிகப்படுத்தி விட்டார். முக்கியமாக முதன் மந்திரி அனிருத்தர் மீது அவர் பல குற்றங்களை சுமத்தினார். அவர் தஞ்சைக்கு வந்தது முதல் கோட்டைக்குள் ஜனங்கள் வருவது பற்றிய கட்டுத்திட்டங்கள் எல்லாம் உடைந்து விட்டன என்று கூறினார். முதல் மந்திரியை பார்ப்பதற்கு வருகிறோம் என்று வியாஜத்தினால் கண்டவர்களெல்லாம் கோட்டைக்குள் நுழைகிறார்கள் என்றும் இதனால் சக்கரவர்த்தியின் பாதுகாப்புக்கே பங்கம் விளையலாம் என்றும் குறிப்பிட்டார். இந்த இரண்டு குற்றங்களையும் கேட்ட சக்கரவர்த்தி தமக்குத்தாமே புன்னகை செய்து கொண்டார். அவற்றை அவர் முக்கியமாகவே கருதவில்லை. ஆனாலும் மேலும் காலாந்தக கண்டர் சுமத்திய குற்றங்களை பற்றி அவ்விதம் அலட்சியம் செய்ய முடியவில்லை. அன்று வெளியிலே இருந்து வந்த ஜனங்களுக்கும் வேளக்கார படையினருக்கும் வீதியில் விவாதம் முற்றி பெரும் கலவரமாகிவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டதென்றும் அந்த சமயம் நல்ல வேளையாக தாம் அங்கே செல்ல நேர்ந்தபடியால் விபரீதம் எதுவும் நேரிடாமல் தடுத்து இரு சாராரையும் சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும் கூறினார். முதன் மந்திரி அனிருத்தர் ஒழுக்கத்தில் மிகச்சிறந்தவர் என்று நாடெல்லாம் பிரசித்தமாயிருக்க அவருடைய நடவடிக்கை எதற்கு நேர்மாறா இருக்கிறதென்றும் கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரீயை பலவந்தமாக கைப்பற்றி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றும் பழுவூர் அரண்மனை பல்லக்கையும் ஆள்களையும் இந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தியதாகவும் எதற்காக என்பது தெரியாமல் தாம் ஆள்களையும் பல்லக்கையும் அனுப்பிவிட்டதாகவும் ஏதாவது அபகீர்த்தி ஏற்பட்டால் அது பழுவூர் குடும்பத்தின் தலையிலே விடியும் என்றும் கூறினார். கடைசியாக இன்னொரு சந்தேகாஸ்பதமான சம்பவத்தை பற்றியும் சொன்னார். பெரிய பழுவேட்டரையர், அரண்மனைக்கு யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருவதாக அறிந்து நான் கவலை கொண்டிருந்தேன். அவன் இளைய பிராட்டியை பார்க்க வருவதாக அறிந்தபடியால் நடவடிக்கை எடுக்க தயக்கமாயிருந்தது. ஆயினும் அந்த அரண்மனையின் மீது ஒரு கண் வைத்திருக்கும்படி ஓர் ஒற்றனை நியமித்திருந்தேன். இன்றைக்கு யாரோ ஒருவன் பொக்கிஷ மந்திரியின் அரண்மனை தோட்டத்தில் பின்புறமாக சுவர் ஏறி குதித்ததை பார்த்ததாக அந்த ஒற்றன் வந்து சொன்னான். உடனே அவனை கைப்பற்றி வர சில ஆட்களை அனுப்பினேன். அவர்கள் ஒருவனை அரண்மனை தோட்டத்தில் கையும் மெய்யுமாக பிடித்து வந்தார்கள். யார் என்று பார்த்தால் முதன் மந்திரியின் அருமை சீடனாகிய ஆழ்வார்க்கடியான் என்று தெரிய வந்தது. எதற்காக சுவர் ஏறி குதித்தா என்று கேட்டதற்கு அவன் மறுமொழி சொல்ல மறுத்துவிட்டான். முதன் மந்திரியின் கட்டளை என்றான். சக்கரவர்த்தி, இப்படியெல்லாம் இந்த அனிருத்த பிரம்மராயர் செய்து வந்தால் தஞ்சை கோட்டை பாதுகாப்புக்கு நான் எப்படி பொறுப்பு வகிக்க முடியும்? என் தமையனாரும் ஊரில் இல்லாதபடியால் இதையெல்லாம் தங்க

0: காதில் போட வேண்டியதாயிற்று. இவ்வாறு சின்ன பழுவேட்டரையர் முறையிட்டது சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று. ஆகட்டும், இன்று மாலை அனிருத்தர் இங்கே வருகிறார். இதை பற்றியெல்லாம் விசாரிக்கிறேன். முக்கியமாக கோடிக்கரையிலிருந்து ஒரு பெண்ணை பலவந்தமாக பிடித்து வரச் சொன்ன விஷயம் என் மனத்தை புண்ணாக்கியிருக்கிறது. அது உண்மைதானே தளபதி? சிறிதும் சந்தேகமில்லையே என்று கேட்டார்.
1: சந்தேகமே இல்லை. பல்லக்கு தூக்கிகளும் அவர்களுடன் வந்த வீரர்களும் நேற்று நள்ளிரவில் என்னிடம் வந்து சொன்னார்கள். தஞ்சை கோட்டையை அணுகிய போது புயலில் சிக்கிக் கொண்டார்களாம். சாலையின் மரம் ஒன்று பெயர்ந்து விழுந்து சிலருக்கு அபாயம் ஏற்பட்டதாம். சிவிகை மீது மரம் விழாமல் தப்பியது பெரும் புண்ணியம் என்று சொன்னார்கள். நல்ல வேளையாக ஸ்திரீஹத்தி தோஷம் ஏற்படாமற் போயிற்று. இதை பற்றி விசாரிப்பதோடு ஆழ்வார்க்கடியான் காரியத்தையும் சக்கரவர்த்தி தீர விசாரணை செய்ய வேண்டும்
0: என்று தெரிவித்துவிட்டு காலாந்தக கண்டர் சக்கரவர்த்தியிடம் விடைபெற்றுச் சென்றார். அனிருத்தர் வரும் சமயத்தில் அங்கே இருக்க சின்ன பழுவேட்டரையர் விரும்பவில்லை. தாறுமாறாக சம்பந்தமில்லாத கேள்வி ஏதேனும் தம்மை முதன் மந்திரி கேட்டு திணறச் செய்யக்கூடும் என்ற அச்சம் அவர் மனத்திற்குள்ளே இருந்தது. முக்கியமாக சக்கரவர்த்தியிடம் புயலினால் அவதிக்குள்ளான ஜனங்களுக்கு உதவுவதற்காக பொக்கிஷசாலையை திறந்துவிடும்படி அனிருத்தர் தம் முன்னாலேயே உத்தரவு வாங்கிவிட்டால் பெரிய தொல்லையாகப் போய்விடும். நாளைக்கு தமையனாரின் முன்னால் எப்படி முகத்தை காட்டுவது? அனிருத்தருடைய வரவை அன்று காலையிலிருந்தே சக்கரவர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில்தான் முதன் மந்திரி வந்தார். அவருடைய திடநஞ்சமும் இப்போது சிறிது கலங்கி போயிருந்தது. அவர் எவ்வளவோ ஜாக்கிரதையுடன் போட்டிருந்த திட்டம் தவறிப்போய்விட்டது. மந்தாகினியை பற்றி ஏதேனும் செய்தி கிடைக்கும், பின்னர் சக்கரவர்த்தியை போய் பார்க்கலாம் என்று அவர் அரண்மனைக்கு போவதை தள்ளி போட்டு கொண்டிருந்தார். பிற்பகலில் ஆழ்வார்க்கடியான் வந்து பெரிதும் தர்மசங்கடமான செய்தியை தெரியப்படுத்தினான். வாய் பேச இயலா ராணி போயிருக்க கூடும் என்றுதான் ஊகித்திருந்த குறுகிய சந்து வழியில் சென்றதாகவும், ஒரு ஸ்திரீ பழுவேட்டரையர் அரண்மனை தோட்டத்து மதில் சுவர் ஏறி குதித்தது போல் தோன்றியதென்றும், அவள் வாய்ப்பேச இயலா ராணியாக இருக்கக்கூடும் என்று எண்ணி அவனும் அந்த மதில் சுவரில் ஏறி குதித்ததாகவும், தோட்டத்தில் தேட ஆரம்பிப்பதற்குள்ளே சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்து பிடித்து கொண்டதாகவும் கூறினான். அவர்களிடம் உண்மை காரணத்தை சொல்ல முடியவில்லை. ஐயா, அதனாலேதான் தங்களுடைய பெயரை கூறி விடுதலை பெற்று வர வேண்டியதாயிற்று என்றான். இந்த விவரம் முதன் மந்திரிக்கு பெரும் கவலையை உண்டாக்கிற்று.
1: தஞ்சாவூர் கோட்டையில் இவ்வளவு அரண்மனைகள் இருக்கிற போது பெரிய பழுவேட்டரையின் மாளிகையிலேதானா அவள் பிரவேசிக்க வேண்டும்? பகிரங்கமாக ஆள் விட்டு தேடச் சொல்லக்கூட முடியாதே. ஆனாலும் பார்க்கலாம். பெரிய பழுவேட்டரையர் ஊரில் இல்லாதது ஒரு விதத்தில் நல்லதாய்ப் போயிற்று. அரண்மனையை சுற்றிலும் காவல் போட்டு வைக்கலாம். அந்த அரண்மனைக்கு உள்ளேயும் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் சொல்லி அனுப்புகிறேன். இருந்தாலும் இந்த ஓடக்கார பெண் இவ்வளவு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிட்டாள்
0: என்றார் முதன் மந்திரி.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஆள் நடமாட்டமே இல்லாத நிலவரையில ரவிதாசன் இருந்தபோது சோமன் சாம்பவனுக்கு கேட்ட காலடி சத்தம் தூண்ல முட்டிக்க வச்சது. ரவிதாசன் தனியா விட்டுட்டு போன புறம் எழுந்த ஓல குரல் அவரை விழுந்தடிச்சு ஓட வச்சிட்டது. அந்த இருட்டில் எங்க விழுந்து கிடக்கிறானோ? நிலவரைக்குள்ள இருந்த அந்த பாதாள பாதையை நரகத்துக்கு போற தொலைவில்லாத இருண்ட வழி போல இருந்ததாக வர்ணிச்சிருக்கார் ஆசிரியர். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால புனர்ஜென்மம் பெற்று வந்திருப்பவள் இந்த மந்தாக்கினி என்பதை இப்படி அதி நுட்பத்துடன் உணர்த்துறார். எத்தனையோ யுகம்னு சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு முன் தன் உள்ளத்தையும் உயிரையும் கொள்ளை கொண்டவரை தொலைவில் இருந்து மிக மிக தயக்கத்துடன் பார்த்த காட்சி மனத்தை நெகிழி செய்யுது. கட்டில படுத்திருந்தாலும் பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, இந்த நிலையிலையும் ராஜ்யபாரம் அவரை அழுத்தது. இந்த பகுதியில் நம்ம கவனத்தை இருக்கிற சொற்களும் தொடர்களும் நிறையவே இருக்கின்றன. சிலவற்றை பார்க்கலாம். நைந்து, மிகவும் தளர்ந்து மெலிந்து. நெய்தல், தளர்தல், நிலை கெடுதல். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின்.

0: சம்பந்தர் வாக்கு. உறங்கும் போதும் உறங்காது விழித்திருக்கும் போதும் நெஞ்சம் கசிந்து உருகுமாறு அஞ்செழுத்தை நினைத்து போற்றுக. நைந்து என்பது நைஞ்சு ஆகி நஞ்சு ஆகிட்டது. இது இடைப்போலி. ஐந்து அஞ்சு ஆனதும் போலிதான். இது முற்றுப்போலி. எல்லா எழுத்துகளும் தெரிந்தாலும் பொருள் அதேதான். இதையொட்டி ஒரு துணுக்கு பார்த்துட்டு அடுத்த சொல்லுக்கு போகலாம். நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் இப்படி தொடங்குற காலமேக புலவர் பாடல். பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடை. நஞ்சிருக்கும், பாம்பு விஷத்தை வச்சிருக்கும், வாழைப்பழம் நல்லா பழுத்து நைந்து இருக்கும். பாம்பு சட்டையை உரிக்கும், வாழைப்பழம் தோல் உரித்து உட்கொள்ளணும். நல்லது. அடுத்து சஞ்சலம் என்கிற தொடர். மனக்கலவரம், மன உலைவு. சலம் பொதுவாக அசைவை குறிப்பிடும் சொல். சஞ்சலம் குறிப்பாக மனத்தின் நிலையற்ற தன்மையை காட்டும் சொல். வியாஜ்யம் ஏதாவது போலி காரணம், சாக்கு போக்குன்னு சொல்கிறோமே அது. பேச்சு வழக்கில் வியாஜம் வியாஜ்யம் வாத பிரதிவாதங்களை கொண்ட நீதிமன்ற வழக்குகளை குறிக்கிற சொற்களாக இருப்பதை பார்க்குறோம். சந்தேகாஸ்பதம், சந்தேகம் ஐயம் ஆஸ்பதம் அதற்கான இடம் ஆதாரம். சந்தேகத்துக்கு இடமளிப்பது சந்தேகாஸ்பதம். கோட்டை காவலர் தம் பங்குக்கு பேசிட்டு போயிட்டார். முதன் மந்திரி தம் பங்குக்கு என்ன சொல்ல போறார்?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரை இசை பாடல். பி சுஷீலா குரலில் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக.
3: தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

திரை இசை பாடல் ஒன்று கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக

0: நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கு ஏற்ற நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தித்துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உற்பத்தித் துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தித் துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாடு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா திகழ்கிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தியில் குஜராத் முதலிடத்தையும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதற்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP Nadda தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படுவதாக அம்மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம தருமபுரி மாவட்டத்துல 25 NCC மாணவர்களையும் 25 மை பாரத் வாலண்டியர்ஸை வச்சு ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம். அந்த சர்வேக்கான தொடக்க நாளாதான் இந்த TV Mukh Bharat அபியான் இன்று தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து நேஷனல் லெவல்ல தொடங்கி அப்புறம் ஸ்டேட் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 5 மாவட்டத்துல தருமபுரியும் ஒரு மாவட்டமா செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம NCC மாணவர்களும் NSS மாணவர்களும் மை பாரத் வாலண்டியர்ஸும் வீடு வீடா போய் ஒரு 20 கேள்விகள் கொண்ட ஒரு சர்வே எடுக்க போறாங்க. அந்த சர்வேல வந்து அவங்களுக்கு TB-னா என்ன, TB பத்தி விழிப்புணர்வு இருக்கா, வருங்காலத்துல TB குணமாகக்கூடிய ஒரு வியாதியா இருக்குமா, எப்படி TB-யை தடுக்க முடியும், அந்த மாதிரி பல பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட சர்வே பண்ணி அந்த சர்வேக்கான முடிவு வந்து 1 மாதத்திற்கு அப்புறம் அவங்க வெளியிடுவாங்க. நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, TB இல்லாத தருமபுரி மாவட்டம், TB இல்லாத ஒரு தமிழகம், TB இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். 2030 நம்மளோட இந்த கனவு சாத்தியமாகுமா அப்படிங்கறதுக்காக தான் நம்மளோட முயற்சி. இந்த முயற்சி கட்டாயம் வெற்றி பெற நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் L. Murugan கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு

0: போக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்னானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர கேரளா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100 மாணவர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரெகோவை வென்றார். தென்காசி மாவட்டத்தில் தென்மண்டல அளவிலான பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் ஷாஜஹான் என்ற படத்திற்காக உன்னிமேனன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி
1: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து விஐபி என்ற படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியுள்ள பாடல்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: அமரன் என்ற படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈபி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: ஒலிக்க இருப்பது நீ பாதி நான் பாதி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வலாஜாபாத் வட்டம் வையாவூர் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதி வேளாண் செயலாக்க மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா திறந்து வைத்தார். 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் சினேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அவரது தலைமையில் ஊட்டச்சத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் தயாரித்த பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்கள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்பு முறைகள் குறித்து குழுவினரிடம் கேட்டறிந்தார். கீழ் இக்கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர். இது குறித்து அங்கன்வாடி பணியாளர் கூறுகையில்,
2: நாங்கள் வந்து அங்கன்வாடி ஊழியர், என் பேர் வந்து சி பாரதி, சதாவரம் காஞ்சிபுரம் ரூரல்ல ஒர்க் பண்றேன். ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடுறோம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 30 நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்து கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறோம். இதுல வந்து கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளும் ஊட்டச்சத்தை வந்து பெறணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சியை வந்து வச்சிருக்கோம். இது சிறுதானியங்கள் வந்து அதிக அளவுல வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்ல. சிறுதானியங்கள்ல இருக்க சத்துக்களை வந்து எல்லாரும் பயன் அடையணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சி வச்சிருக்கோம். கேழ்வரகு சாப்பிட்றதுனால வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமா கிடைக்குது. சாமையில வந்து அதிகமான வந்து இரும்பு சத்துக்கான கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து சிறுதானியங்களை வந்து அதிகமா எடுத்துக்க சொல்லியிருக்கோம். பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை காய்கறிகளை வந்து உணவுல சேர்த்துக்கணும்ன்றதுக்காக இந்த கண்காட்சியை வச்சிருக்கோம். அதே போல அங்கன்வாடி மையத்துல தினசரி உணவு குழந்தைங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து தக்காளி சாதம், முட்டையும், அதே போல செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் பிளஸ் பச்சை பயிறு, புதன்கிழமை காய்கறி புலாவ் முட்டை, வியாழக்கிழமை எலுமிச்சை சாதம் முட்டை, வெள்ளிக்கிழமை பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு, சனிக்கிழமை கீரை கலவை சாதம் இதை வந்து வழங்குறோம். அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சத்து மாவு தரும். 6 இருந்து 2 வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு சத்து மாவு தரும். 2 அப்புறம் அங்கன்வாடி வர குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொழுக்கட்டை 1 நாளைக்கு 50 விதத்துல தரும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் இளநகர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள

0: துணை சுகாதார நிலையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இந்த துணை சுகாதார நிலையம் இப்பகுதியில் உள்ள 3 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3600 மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். இதனைத் தொடர்ந்து களியாமண்டி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் ₹1,50,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் விசூர் ஊராட்சியில் உள்ள பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இளநகர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார். 180 விவசாயிகள் இதுவரையில் பதிவு செய்துள்ளனர் எனவும் சுமார் 15,000 மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் தத்தனூர் ஊராட்சியில் கல்மெட்டு கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகள் சார்பில் ₹17,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் தர்காஸ் பகுதியில் ₹41,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய துணை சுகாதார மையத்தினை கல்வெட்டினை திறந்து வைத்து குத்துவிலை கேட்டினார். இந்த துணை சுகாதார நிலையத்தின் சுற்றியுள்ள 4 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 6,000 மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். காஞ்சிபுரம் கீழம்பி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் கிராமங்களில் தூய்மையே சேவை தூய்மையை வலியுறுத்தி மாணாக்கள் பங்கு பெறும் தூய்மை இயக்க விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2026 சிறப்பு விற்பனையை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் BR சிவகுமார். தொடர்வது தமிழ் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 டிரில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலக வளர்ச்சி அறிக்கையை வெளியிட்ட பின் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் செலவினத்தை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 டிரில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று பேசிய அவர் கடந்த ஆண்டு ஏற்றுமதியில் $863 பில்லியன் என்ற சாதனையை எட்டியதாக குறிப்பிட்டார். உலக நாடுகளின் ஏற்றுமதி வளர்ச்சி 3% குறைய உள்ள நிலையில் நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 16% வளர்ச்சியை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர் 7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் $30 டிரில்லியன் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க அரசு பல்வேறு திட்டங்களை

0: செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உதவி மையங்கள் அமைக்க வேண்டும் என இந்திய தொழில் கூட்டமைப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கூகுள் அமைப்பின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் 43% மகளிர் பணியாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் 17,60,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2047 ஆண்டுக்குள் ஆயுஷ் சேவை மூலம் 31,800 கோடி டாலர் அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்துவது அவசியம் என மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலக அளவில் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளம் ஆராய்ச்சியாளர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுரங்கம், எரிசக்தி, தொழில்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் திரு சதீஷ் சந்திர தூபே வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஜாலியன் வாலாபாக் நினைவிடம்.
2: பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1919 வைசாக்கி நாளன்று ஆங்கிலேய ஜெனரல் டயரின் உத்தரவின்படி நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேய அரசின் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் 28 ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தை திறந்து வைத்தார். பஞ்சாப் கட்டிடக்கலை வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தில் 4 அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் பஞ்சாப் மண்ணின் வீரம் செறிந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த அரிய பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திர போராட்டம் குறித்த தகவல்களை அளிக்கும் வகையில் ஒலி ஒலி காட்சியும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வரலாற்று சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர்களை நாடு முழுவதும் நிறுவும் பணி நடைபெற்று வருவதாக மத்திய மின் அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சசாங்க் மிஸ்ரா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் 20 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவும் பணியில் மின் பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கூறிய திரு மிஸ்ரா, மின் கணக்கிடும் பணிகளில் புதிய ஊழியர்கள் கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார். குடியிருப்பிலும் மின் பயன்பாடு குறித்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மின் கணக்கீடுகள் மேற்கொள்ள

பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மின் கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு வருபவர்கள் புதிய வகை ஸ்மார்ட் மீட்டர் கணக்கீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சஷாங்க் மிஸ்ரா கூறினார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது படைப்புகளில் சமகால இலக்கியத்தில் செவ்வியல் வடிவங்களை கொண்டு வந்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்படவுள்ளது. இத்தாலியில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தலில் குறைந்தபட்சம் 42% வாக்குகள் பெறும் கூட்டணிக்கு கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை செய்யப்படவுள்ளது. இந்த சீர்திருத்தம் பிரதமர் திருமதி மெலோனி தலைமையிலான கூட்டணியின் அரசியல் வெற்றி என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் எஸ் சௌராசியாவை வென்றார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இனி பண்ணை செய்திகள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. TNAU நிலக்கடலை ரிச், இது நிலக்கடலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த பூஸ்டர் ஆகும். இதன் பயன்கள்: அதிக அளவில் பூ பிடிக்கும் திறனை பயிர்கள் பெறுகின்றன. குறைந்த போக்கு கடலைகள் விளைச்சல் 15% வரை கூடுதலாக கிடைக்கும். பயிர் வறட்சியை தாங்கும் தன்மை அதிகரிக்கும். நிலக்கடலை ரிச், இதனை ஏக்கருக்கு 2 கிலோ பயன்படுத்த வேண்டும். 2 கிலோ நிலக்கடலை ரிச் பூஸ்டர் கலவையை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கரில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் பூக்கும் தருணத்திலும் காய் பிடிக்கும் தருணத்திலும் ஆக 2 முறை தெளிக்க வேண்டும். தெளிக்கும்போது தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து தெளிக்க வேண்டும். எனவே நிலக்கடலை சாகுபடியாளர்கள் தங்கள் நிலக்கடலை பயிருக்கு TNAU நிலக்கடலை ரிச் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த பூஸ்டரை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாமரம் சாகுபடி செய்வோர் கவனத்திற்கு. மாமரத்திற்கு கவாத்து செய்தல் அவசியம். வருடத்திற்கு 1 முறை ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பழைய காய்ந்து போன கிளைகள், தாழ்ந்து இருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டிவிட வேண்டும். மாமரத்திலிருந்து பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியினை 20 PPM என்ற அளவில், அதாவது

0: நூறு லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி NaA என்ற அளவில் கலந்து 2 முறை தெளிக்க வேண்டும். பிப்ரவரி மாதத்தில் பூ பூக்காத மரங்களுக்கு 1/2 யூரியா கரைசல் அல்லது 1/1 பொட்டாசியம் நைட்ரேட் கரைசல் தெளிக்க வேண்டும். மாமரங்களில் தத்துப்பூச்சி தாக்குதல் தென்பட்டால் இமிடா குளோபிரிட் அல்லது தயோமித்தாக்சிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து தத்துப்பூச்சிகளை கட்டுக்குள் வைக்கலாம். அல்லது தண்டு துளைப்பான், இதனை கட்டுப்படுத்த கார்போஃபியூரான் குறுணை 5 கிராம் மருந்தினை மரத்தின் தண்டு பகுதியில் உள்ள ஓட்டையில் போட்டு களிமண்ணால் மூடிவிட வேண்டும். அடுத்து பழ ஈக்களை கவர்வதற்கு மெத்தேல் யூஜினால் பொறிகள் 1 ஹெக்டருக்கு அதாவது 2.5 ஏக்கருக்கு 25 இடங்களில் வைக்க வேண்டும். மாமரங்களில் கரும் பூஞ்சான நோய் தாக்குதல் தென்பட்டால் 5% மைதா கரைசல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாமரங்களில் இந்த ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகளை இப்போது கடைபிடித்தால் வரும் பருவங்களில் அதிக விளைச்சல் கிடைக்கும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: இப்ப வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்கு. பட்டன் காளான் இருக்கு, பால் காளான் இருக்கு, சிப்பி காளான் இருக்கு. இது வந்து நடைமுறை யதார்த்தத்தில் வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலா பண்ணலாம். புளோரிடா ரகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலயுமே பண்ணலாம். ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமா வந்து 13 நாள்லயே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும். அந்தந்த கால சூழலை பொறுத்து
1: லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, நேரமாகுது புள்ள, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க?
5: அக்காக்கா, ஒரு 2 நிமிஷம், இதோ இப்ப வந்துடுறேன்.
4: 2 நிமிஷம்னு 1.5 மணி நேரத்தை ஓட்டிட்ட.
5: அக்கா கோச்சுக்காதீங்க, இதோ இப்ப வந்துடுறேன்.
4: நல்லா வந்த, பேசாம நான் மட்டும் போயிருக்கலாம். உன்னை கூட்டதுதான் தப்பா போச்சு.
5: அக்கா என்ன மனசுக்குள்ள ஏதோ முணுமுணுங்கிறீங்க, என்னைய பத்தி தானே?
4: சேச்சே, இல்ல இல்ல. சரி சரி, கிளம்பிட்டியா? வா போவோம்.
5: போலாங்க்கா, வாங்க.
4: ஆமா முத்தழகு, உன்கிட்ட நேத்திக்கே சொன்னேன்ல நேரத்தோட கிளம்புன்னு.
5: அக்கா நான் என்ன பண்ண, வேலைங்க ஒன்னு மாத்தி ஒன்னு இருந்துகிட்டே இருக்கு.
4: இப்போ நான்

0: என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டா வந்த? வீடுனா வேலைக்கு இருந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வழி கிடைக்கும் போது அதை சரியான நேரத்துக்கு சரியானபடி பயன்படுத்தி முன்னுக்கு வர்றதுதான் புத்திசாலித்தனம். நேரம் வேற ஆகிட்டு இருக்கு. விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. பக்கத்துல வந்துட்டோம், வெரசாவா?
1: ம், சரிக்கா, வெரசாதான் வாரேன். ஆமாக்கா, வாழ்க்கைக்கான வழின்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லவே இல்லையேக்கா.
0: இப்ப அங்கதானே போறோம், நீயே தெரிஞ்சுக்க போற.
1: அக்கா வந்துட்டோம், இப்ப வச்சு சொல்லுங்களேன், என்ன விவரம்?
0: சொல்றேன் முத்தழகு. லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
2: எவ்வளவு காலமாக அந்த காளான் பண்ண வச்சுருக்கிறீங்க?
3: கிட்டத்தட்ட வந்து இவர் 24 ஆண்டாவது சார்.
2: 24 வருஷமாவா?
3: 2002 சார் என்னோடய துவக்கம்.
2: அப்படியா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்தீங்க?
3: அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலம் தான் கொஞ்சம் இருக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பவர்லூம் தறி வச்சுருந்தோம்,
2: தறி இருந்துச்சு
3: வீட்டில். அதுக்கு அடுத்து அந்த தறியெல்லாம் வந்து விற்றுட்டு பிறகு கொஞ்ச நாள் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் வந்து பெங்களூரில், அங்கே வந்து சேலை, அங்கேயும் தறி தான், பவர்லூம் தறி தான், பட்டு சேலைன்றாங்களே அந்த மாதிரி வந்து தறி ஓட்டிட்டு வந்தோம்.
2: காளான் வளர்ப்பில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது?
3: அதாவது பொதுவாகவே வந்து எந்த தொழிலுமே வந்து முறையாக தெரிஞ்சிக்காமல் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. முதல்ல
2: பயிற்சி இல்லாமல் இறங்கக்கூடாது.
3: இறங்கக்கூடாது, அதான் அந்த பழமொழி சொன்னது தான் இதுக்கு பொருந்தோம். ஒரு தொழில் செய்ய போகிறோம்னா அந்த தொழில் சார்ந்த அறிவை வந்து வளர்த்துக்கணும். இந்த தொழில் யாராலாம் பக்கத்தில் நம்ம போகக்கூடிய தொலைவில் இருக்கிறாங்கன்னா அங்கே நேரடியாக போகணும். இது அவங்களோட நடைமுறை விஷயங்களெல்லாம் வந்து அவங்க என்ன தப்பு சரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க என்ன போல் அந்த மாதிரி அவங்களோட விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வந்து ஒரு தொழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்றது என்னோடய
2: முதல் கருத்து.
3: அதுக்கடுத்து வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்துடனே பண்ணக்கூடாது,
2: கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்.
3: ஒரு குறைவான இதுக்குன்னு ஒரு முதலீடு செய்யாமல் நம்ம இருக்கிற இடத்த வச்சு அன்றைய நடைமுறை செலவு மட்டும்தான் முதலீடாக வைக்கணும். நிரந்தர முதலீடு முதல்ல வைக்கக்கூடாது. நடைமுறை முதலீடு மட்டும் வச்சுட்டு நம்ம கண்கூடாக வந்து பார்க்கணும். விதை வாங்கிட்டு வரோம், வைக்கோல் எடுக்கிறோம், ஒரு படுக்கை உருளை தயார் பண்ணி அதை வச்சுருந்து அதை பராமரித்து அதிலிருந்து காளான் வருது நம்ம கண்கூடாக பார்த்து அதில் காளான் வந்து எவ்வளோ வருது, என்ன ஒரு தப்பு நடக்காமல் எல்லாம் வந்து கண்டமினேஷன் ஆகாமல் க்ளீனாக வருதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த வந்து ஒரு முதலீடுக்கான சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது. அதே போல் வந்து நம்ம செய்யக்கூடிய பொருளை வந்து விற்பனை செய்யக்கூடிய இடமாக இருக்கா அதையும் பார்க்கணும். விற்பனை செய்யக்கூடிய இடமா பக்கத்தில் இல்லைன்னா இது வந்து தொலைதூரம் கொண்டு போனோம்னா நம்ம காளான கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லாட்டி வெரைட்டிஸ் வேறு ஏதாச்சும் காளான் பண்ணலாமா? மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்குது. பட்டன் காளான் இருக்குது, பால் காளான் இருக்குது, சிப்பி காளான் இருக்குது. இது வந்து நடைமுறை ஏதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். பட்டன் காளான் பண்ணால் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம தான் பெரிய பெரிய கோடிக்கணக்கள் தான் வேணும் அந்த மாதிரி. ஏன்னா டன் கணக்கில் தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்கான செட்டப் இருந்தால் தான். ஏன்னா வந்து அது குறைவான முதலீடு பெருசு, வருமானம் வந்து அந்த ஒரு கிலோ பேசிக் பார்த்தோம்னா குறைவான ஒரு வருமானம் தான். அப்போ வந்து உற்பத்தி பெருசாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை. நான் வந்து ஊட்டியில் போய் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக வந்து பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் போய் விசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கம்பெனி காளான் உற்பத்தி பண்ணுற இடத்துல ஒரு லேப் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு 15 பேர் வேலை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 100-150-200 கேஜி பார் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து காளான் வந்து சிப்பி காளான் எடுத்து வந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து வேலை செஞ்சுருந்துருக்கேன் நான். அதே போல் வந்து இந்த கோயம்புத்தூர் அக்ரியில் போயிட்டு 10 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வந்தோம். இதுக்கு அடுத்து வந்து இது நம்ம நடைமுறை பண்ணணும்னா சப்போர்ட்டிவாக வந்து நம்ம இருக்கிறது வந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்டு நான் இருக்குது, ஆந்திரா பார்டர். ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஆந்திரா, இங்கே ஒரு கிராமம் நாங்கள் அதில் கடைசியாக இருக்கோம். இது விற்பனை பணத்துக்குன்னு வந்து வர்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குதுல்ல. பக்கத்தில் சோளிங்கேறு திருத்தணி வரையும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
2: திருத்தணி வரை
3: டெய்லி வந்து ஒரு 15-20 அதிகபட்சம் 25 கேஜி வரை வந்து டெய்லி வந்து பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து குறைவான விலை நாங்கள் பண்ணும்போது. இன்றைக்கி வந்து விலை இருக்குது, ஆனால் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வந்து விதை உற்பத்தி நான் பண்ணுவேன், காளான் பண்ணையில் நான் போயிட்டு வேலை செய்வேன். அதுக்கடுத்து வந்து காளான் உற்பத்தி பண்ணிவிட்டு மக்கள் கையில் காளான் எத்தனை நான் தான் கொடுப்பேன். இது எல்லா வேலையுமே வந்து நான் ஒரு நபர் தான் செய்வேன். இது வந்து கோயம்புத்தூர் அக்கிரியில் மாதம் கோயம்புத்தூர் அக்கிரியில் வந்து 5ஆம் தேதி ட்ரைனிங் நடக்கும் வழக்கமாக. அது 5ஆம் தேதி விடுமுறை நாளாக இருக்கும் பட்சத்தில் 6ஆம் தேதி நடக்கும். அப்போது வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து லேப் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு வந்து டெஸ்ட் டியூப்லாம் நான் வந்து முதல்ல அங்கே வாங்குவேன். டெஸ்ட் டியூப் நான் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கடுத்து மதஸ்பான் வாங்குவேன், டெஸ்ட் டியூப்லேருந்து மாற்றினா மதஸ்பான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போதெல்லாம் வந்து அந்த தேதியில் போயிடுவேன். அந்த தேதியில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி அதை பார்த்துட்டு அப்போ வந்துடுவேன். இப்போ வந்து அந்த விதை உற்பத்தி அந்த டெஸ்ட் டியூப் போடுறதுலேருந்து எல்லாமே ஏ டு இசட் என்னோடது, எல்லாமே நான் தான் பண்ணுறேன்.

0: எல்லாம் அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வர்றாங்கன்னா இப்போ இந்த இங்கே இந்த ட்ரைனிங் கேவிகே திருவள்ளூர் கேவிகே வந்த பிறக்கும் நிறைய இந்த இங்கே ட்ரைனிங் வர்றவங்க இவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஆள் இருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இவங்க நமக்கு பயன்படுவோம்னு அவங்களுக்கும் இருக்குது. அதே சமயம் வந்து எனக்கு ஒரு விதை விற்பனை பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி வந்து என்னோடய காளான் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்குது,
1: ஒரு விற்பனை வாய்ப்பு உள்ள இடமாக இருக்குது.
0: இது வந்து ஒரு எனக்கு திருவள்ளூர் கேவிக்கு வந்து இப்போ ஒரு பாலமாக அமைச்சிருக்காங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்ண முடியும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒருத்தனால விற்பனை பண்ண தயாராக இருக்கும் இருப்பாங்க, ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் வந்து அந்த படுக்கையாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
1: நீங்களே ரெடிமேடாக?
0: நாங்கள் ரெடிமேடாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் போன மாதத்துலேருந்து இப்போ 2 மாதமாக வந்து ஒரு 200 படுக்கை மட்டும் முதல்ல பண்ணி கொடுத்தோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு 2000 பெட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க.
1: ஒரு படுக்கை ஒரு உருளை வந்து என்ன ரேட்டுங்கய்யா?
0: நாங்கள் ஒரு உருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள்
1: வைக்கோல் கிடையாது,
0: வைக்கோல் கிடையாது, மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள் படுக்கை வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபான்னு கொடுத்தோம். வைக்கோல் பெட்டுன்னா வந்து 110 ல இருந்து 100 ரூபா வரையும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து வேலைப்பாடுகள் அதிகம், மரத்தூள் வந்து காசு கூட மரத்தூள் வாங்குறது, வைக்கோல் காஸ்ட்டு கம்மி தான், ஆனால் மரத்தூளில் வந்து வேலைப்பாடு குறைவு, வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம். எல்லாமே நம்ம சரி பண்ணி பார்த்தோம்னா வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம், ஆனால் நம்ம வந்து உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா வந்து மரத்தூளுக்கும் வைக்கோலுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வைக்கோல் தான் வந்து நல்ல ஒரு சீக்கிரமான ஒரு மகசூல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது.
1: அதனால் வந்து மரத்தூள் வைக்கோல் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம இந்த காளான் உற்பத்தி பண்ணலாம்.
0: பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 2 டைம் நாங்கள் வந்து ஒரு 3 டன்னு 2 கிட்ட ஒரு 5 டன்னு இப்போ ரீசனாக எடுத்திருக்கோம் மரத்தூள். மரத்தூள்னால் அது பெல்லட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மிஷினில் கம்ப்ரஸர் ஆகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வந்து ப்ளோயர் அடுப்புக்காக அது போத்துது.
1: ரெடிமேடாக விற்கிறாங்க?
0: ரெடிமேடாக விற்கிறாங்க ஹைதராபாத்தில், அதுக்கு திருப்பதி.
1: அது ஸ்டெர்லைஸ் பண்ணி கிடைக்குதுங்களா?
0: ஸ்டெர்லைஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க,
1: இப்போ
0: நம்ம தான் ஸ்டெர்லைஸ் பண்ணணும்.
1: எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவீங்க?
0: ஸ்டெர்லைசேஷன் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா வைக்கோல்னா ஸ்டெர்லைசேஷன் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணலாம், வேக வச்சு பண்ணலாம், பாய்லிங் மொத்தம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் மரத்தூள் வந்து கெமிக்கல் ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் ஒன்லி பாய்லிங்
1: தான்,
0: ஒன்று ஸ்டீமர் மூலியமாக பண்ணணும், இல்லாட்டி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து தனித்தனி கவர்லேயே போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி அதில் வந்து 1 கிலோ பெல்லட்டுக்கு 1.5 லிட்டர் தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது, அந்த மாதிரி அது ஊற்றி விட்டுட்டோம்னா அது ஸ்டெரிலைசேஷன் ஆகிடும். அந்த சூடு தணிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அது சீடு கலக்கணும்.
1: இப்போ வைக்கோலில் வந்து ஒரு 200 கிராம் நீங்கள் விதைகள் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்க, மரத்தூளில் எவ்வளோ பண்ணுவீங்க?
0: மரத்தூள் 150 போட்டாலும் போதும்,
1: குறைவு தான்,
0: குறைவாலும் போட்டாலும் போதும்.
1: எதில் சீக்கிரமாக காளான் அறுவடைக்கு வரும்?
0: வைக்கோல் தான்.
1: வைக்கோல் தான்.
0: அது அதே இல்லாமல் வந்து காளானோட ரகங்கள் சார், முக்கியமாக வந்து காளானோட ரகங்கள் பொறுத்து தான் வந்து நாட்களும் வந்து வருது. நம்ம எப்படி வந்து விவசாய நிலத்தில் வந்து பயிருக்கான நாட்கள் வச்சுருக்காங்களோ அதே போல் வந்து காளான் ரகத்துக்கான ஒரு நாட்கள் வந்து இருக்குது கட்டாயம். சாதாரணமாக வந்து APK2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி காளானா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும்.
1: அருப்புக்கோட்டை?
0: ஆமாம், அருப்புக்கோட்டை. அதே போல் வந்து கோட்டூர் ரகம்னு ஒன்று கோயம்புத்தூர் ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரையும் போகலாம். இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது வந்து நம்ம காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாக வேணும், இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் வந்து காளான் வரத்துக்கு வந்து 20 நாளுக்கு மேலே தான் ஆகிடும், 20-25 நாளுக்கு அந்த மாதிரி ஆகிடும். சாதாரணமாக ஃப்ளோரிடா, ஃப்ளோரிடா ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலையுமே பண்ணலாம், ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமாக வந்து 13 நாளிலே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும், அந்தந்த கால சூழலை பொறுத்து.
1: எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருப்பீங்க?
0: அதாவது நம்ம அந்த படுக்கை போட்டு வைக்கோல் பெட்டன்னா 60 நாளுங்க சார் டைம், அதுக்குள்ளே
1: அறுவடை ஆரம்பிக்கிறது
0: டோட்டலாக அது முடிச்சு இந்த தூக்கி
1: வெளியிடுறது
0: சார். அதாவது காளான் வந்து வரத்துக்கு வந்து 15 ல இருந்து 18 நாள் சார், காளான் வந்து வெளியில் வர அந்த 18 நாளுக்கு அடுத்து 3 ல இருந்து 4 அறுவடை, அதை முடித்துக்கான காலகட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த 60 நாள். நம்ம பெட்டு என்னைக்கு போடுறோமோ அன்னைக்குலேருந்து 60 நாள் அதனோட சுவைச்சு எடுத்து வெளியில் போட்டுடலாம். பால் காளான் அதே போல தான் சார், பால் காளான் வந்து 55 நாள் தான் அதுக்கான டைம்.
1: உங்ககிட்ட பால் காளான் இருக்கா?
0: ரெண்டுமே சார், பால்
1: காளான் இருக்கா?
0: ரெண்டுமே சார்.
1: பட்டன்?
0: பட்டன் இல்லைங்க சார், அதுக்கு லோனுக்கு ட்ரை பண்ணுறோம். அது சின்னக்கா வந்து பட்டனும் ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே வந்து காளானவே பட்டன் தான். சிப்பி காளான் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாமான்ற ஆளுங்க எவ்வளோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க, காளானுக்கு வந்து விதை இருக்கான்ற கேட்குற ஆளுங்க இன்றைக்கி வரையும் இருக்காங்க, அன்றைய கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கும் இருக்காங்க. அதே போல் வந்து இந்த எத்தனை விதமான காளான் மக்கள் மத்தியில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டன் காளான் தான். இந்த சிப்பி காளான் பால் காளான் யாருக்குமே தெரியதில்லை. அதுவும் இல்லாமல் சிப்பி காளான் போகிற அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு, பால் காளான் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நமக்கு இங்கே கிடைக்கல. இது கேரளா ஆந்திரா அதெல்லாம் வந்து பெங்களூரெல்லாம் வந்து பால் காளான் நல்லா மூவிங்க, அங்கே வந்து நல்லா விழிப்புணர்வுக்கு நிறைய பேர் உற்பத்தி ஆளுங்க இருக்காங்க, நம்ம பக்கம் வந்து குறைவு பால் காளான் வந்து பண்ணுறவங்க.
1: எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து டோர் டெலிவரி தான் சார், கொஞ்சம் காய்கறி கடைகளை கொஞ்சம் போடுவோம் டோர் டெலிவரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்து 2 நபர் வந்து ஒரு வியாபாரிங்க, வேறு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு

0: பூ வியாபாரம் ஒருத்தர் பண்ணுறாப்புல, போலி போட்டு போலி வந்து ஈவினிங் டைமில் ஊர் ஊராக போய் சுற்றி வைப்பாப்புல, பூவும் அதே போல் ஊர் ஊராக சுற்றி வைப்பாப்புல, அவங்க கையில் கொடுத்து அவங்க டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி செட்டப்.
1: என்ன விலைன்னு விற்பனை பண்ணுறீங்க?
0: எங்கள் இடத்துல வந்து 250 ரூபான்னு பர் கேஜி
1: கிலோ.
0: ஆமாம், அதை வந்து பாக்கெட் 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு 60 ரூபா வரை விற்பாங்க. எம்ஆர்பி 60 ரூபா தான் போட்டிருப்ப, முதல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரிங்க சார் ரேட்டெல்லாம். சென்னை பக்கமாக சென்னையெல்லாம் வந்து 80 ரூபா வரையும் அதே 200 கிராமு போகுது.
1: தேவை இருக்குது
0: போட்டிருக்காங்க, வாங்கியும் இருக்காங்க.
1: இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே
0: சாப்பிட்லாங்க சார். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாமே சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து மூட்டு வலி, இந்த சிப்பிக்காலம் பொறுத்தவரை மூட்டு வலிக்கு சொல்லுவாங்க, பல் வலி எந்த மாதிரிக்கு சொல்லுவாங்க அந்த சிப்பிக்காலம். அது பொதுவாக வந்து ஜீரணம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா ஜீரணம் செய்யக்கூடியது, கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடியது. வாரத்துக்கு கட்டாயம் வந்து ஒன் டைம் அவங்களுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட கொடுத்தாகணும், அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக வாங்கி நம்ம இன்றைக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமே, அந்த மாதிரி தான் வந்து.
1: இன்னும் கூட டெஸ்ட்டு இருக்குது,
0: டெஸ்ட்டு இன்றைக்கும் இருக்குது. அது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதுதான் ஒன்று. இன்னொரு காரணம் வந்து இந்த நம்ம சிப்பி காளான் வந்து செய்யும்போது வந்து அவங்களுக்கு இது காளானாவே பிரியாணின்ற ஸ்டேஜுக்கு தான் போயிடுறாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தானே செஞ்சு அது பழக்கம். அதனால் பிரியாணி ஸ்டேஜ் அந்த இதிலே பார்க்கும்போது சிப்பி காளான் வந்து அதை செய்ய முடியாது. சிப்பி காளான் வந்து சூப்புக்கும் குருமாவுக்கும் வந்து எந்த காளானுமே வச்சுக்க முடியாது.
1: குழி தோண்டி வளர்ப்பாங்கல்ல காளான்?
0: குழி தோண்டி எல்லாம் காளான் வளர்க்குறது இல்லைங்க சார்.
1: பால் காளான்?
0: பால் காளான் வந்து குழி தோண்டி இல்லைங்க சார். அதுக்கான செட்டப்பு செட்டு வந்து இப்போ நம்ம சிப்பி காளான் வந்து நார்மல் செட்டு, இந்த மாதிரி செட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக இதுக்கான ரூம் டெம்பரேச்சர் வந்து பண்ணலாம். பால் காளான் வந்து அந்த காலகட்டத்தில் இப்போ நான் 2004 நான் கோயம்புத்தூருக்கு ட்ரைனிங் போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து குழி தோண்டி தான் இருக்கும். ஒரு 2.5-3 அடி வந்து குழி தோண்டிருப்பாங்க செட்டு, அதுக்குள்ளே வந்து படுக்கைகள் வந்து வச்சு அதுக்கு முன்னாடி வந்து அந்த டாக் ரூம்னு சொல்கிறோம், இருட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மைசீலியம் பரவத்துக்கான இடம் வந்து நம்ம நார்மல் சிப்பி காளான் செட்டு மாதிரி தான், இல்லாட்டி நம்ம ரூம் டெம்பரேச்சர்கள் வச்சிருக்கலாம். அந்த மைசீலியம் வந்து விதை போட்ட பிறகு மைசீலியம் பங்கஸ் ஆகிறதுக்கு ஒரு 18-20 நாள் வந்து முழுமையாக பங்கஸ் ஆன பிறகு அதுக்கடுத்து அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா குழி வெட்டின்னு சொல்லிட்டு, அந்த குழி பண்ண குழி தோண்டின்னு சொல்லிட்டு குழி தோண்டிருந்து அந்த செட்டு குழியில் அமைப்பு அந்த மாதிரி, அதுக்கு சைடில் வந்து சோறு மாதிரி எழுப்பி மேலே வந்து சில்பாலின் சீட்டு ப்ளூ கலர் சீட்டு போட்டிருப்பாங்க. இது நம்ம வெளிச்சம் வந்து டைரெக்டாக போகிற மாதிரி இன்டைரக்டாக போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து இந்த இடத்துலையும் நம்ம இந்த ரூமுக்குள்ளேயே வந்து பால் குளம் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு தேவையான வெளிச்சம், அதுக்கு தேவையான காற்றோட்டம், அதுக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாமே வந்து கொடுத்துட்டா எந்த இடத்துலாம் எல்லாமே பண்ணலாம். பட்டன் காளான், சிப்பி காளான், பால் காளான் இப்போ எல்லாமே வந்து எங்கனாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் அப்போ இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே அதுக்கான தேவைகள் நல்லா கிடைக்குது, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிடுறாங்க.
1: காளான்லேருந்து என்னென்ன விதமான உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணலாம்?
0: உணவு பதார்த்தங்கள் வந்து காளான் இப்போ இங்கே திருவள்ளூர்லேயே ஒருத்தர் கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து காளான் சூப் ரெடிமேட் சூப் பண்ணி கொடுத்துட்டு
1: இருந்தாங்க. காளான்
0: சூப்பு? ஆமாம், காளானில் வந்து சாம்பார் பொடி ரசப்பொடி இதையும் பண்ணி கொடுத்துருந்தாப்புல, காளானுக்கு பிஸ்கட் பண்ணி கொடுத்துருந்தாப்புல, காளான் வந்து ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாப்புல, கூழ் மாதிரி நம்ம பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காளான் வந்து வெறும் ட்ரை பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து காளான் வந்து காய வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கேஜி வரை வந்து ஈரப்பதமான உள்ள காளான் வந்து காய வச்சிருக்கேன்.
1: நம்ம சோலார் இல்லையா?
0: இல்லை, ஆமாங்க சார், சன் நேர வந்து சூரிய ஒளி தான்,
1: நேரடி சூரிய
0: சூரிய ஒளினாக்கா மாடி மேலே வந்து கீழே ஒரு துணி போட்டுருவோம், மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுருவோம். வெள்ளை துணி போட்டு அந்த வெயில் வந்து டைரெக்டாக படாமல் இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா டைரெக்டாக வெளியே படும்போது வந்து கருத்து போயிடும். நம்ம அந்த மேலே வந்து வெள்ளை துணி காட்டன் துணி போடும்போது அந்த கலர் மாறாமல் இருக்கும். இன்றைக்கி அதுக்கான மிஷினுங்கெல்லாம் கூட வந்துருச்சு இன்றைய சூழ்நிலைக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து மார்க்கெட்டிங் வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈரப்பதமான காளான் வந்து விற்க முடியல அப்படின்ற சூழல் இருக்கும்போது காஞ்சி காளானும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், சென்னைக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோ ஈரப்பதம் உள்ள காளான் வந்து என்னோடய அதிகபட்ச ரேட்டு 50 ரூபா ஒரு கிலோவே.
1: கிலோவே 50 ரூபா?
0: கிலோவே 50 ரூபா.
1: இன்றைக்கி 200 கிராமே 50 ரூபாய்க்கு மேலே விற்கிது.
0: ஆமாம், இன்றைக்கி 200-250 ரூபா 300 ரூபா அந்த ஸ்டேஜ் போயிட்டுருக்கு கிலோ. இன்றைக்கு காலங்கள்
1: லாபகரமாக இருக்கா?
0: இன்றைக்கு நல்லா இருக்குங்க சார். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு நிறையா சாப்பிடக்கூடிய ஆளுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் மருத்துவங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு நிறையா இருக்குது, தேவைகள் இருக்குது, நம்ம உற்பத்தி தான் வந்து இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து விதை உற்பத்தி பண்ணுறதுனால எனக்கு எந்த காலகட்டத்தில் எது இதோ கிடைக்குதோ டைம்லலாம் குளிர்காலத்தில் வந்து காளான் நல்லா உற்பத்தி ஆகும். ஆனால் என்னோடய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து காளான் வந்து இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு விதைய ஆர்டர் நிறைய கிடைக்கும், அப்போ விதையில விதையை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருப்போம் மக்களுக்கு. வெயில் காலத்தில் வந்தால் மற்றவங்க போடுறது குறைச்சிடுவாங்க, அந்த மாதிரி டைமில் வந்து என்னோடய ஃபார்மில் காளான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு விற்பனைக்கு பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் விற்பனைக்கு கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கும், அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து புதுசாக யாருன்னா வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து

0: நம்ம ஒரு அந்த குடியில் போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், இன்னும் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம்.
1: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன்.
0: 96 96 29 29 04 0475 75 75 75.
2: என்ன முத்தழகு, லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா?
3: கேட்டேங்க்கா. காளான் வளர்ப்புல இருக்கிற வழிமுறைகள் அத்தனையும் தெள்ள தெளிவா சொன்னாரே.
2: அதுல நாம செய்ய வேண்டியது என்ன, செய்ய கூடாதது என்ன, இப்படி எல்லா விவரங்களையும் புரியும்படி சொல்லிட்டாரே.
3: ஆமாங்கா, இந்த காளான் வளர்ப்பு செய்ய தொடங்கறதுக்கு முன்னாடி நாம முறையா பயிற்சி எடுத்துக்கணும். நாளைக்கே நாம பயிற்சி எடுத்துப்போம்.
2: அதெல்லாம் நல்லாதான் பேசுற. நாளைக்காவது பயிற்சி எடுக்க நேரத்தோட கிளம்பிடுவியா?
3: அது எப்படி கிளம்பாம போவேன்? கை கொடுக்கற காளான் வளர்ப்பாச்சே, நீங்க வேணா பாருங்க. முத ஆளா நான் தான் கிளம்பி வந்து நிப்பேன்.
2: அதையும் பாப்போம்.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: மல்பெரி மரபணு வளங்கள் மற்றும் பராமரிப்பு. பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் மல்பெரி முக்கியமான பயிர் மட்டுமல்லாது சீனா மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளின் கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழும் ஏராளமான மக்களுக்கு நிலையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்கும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தாவரமாகும். இதன் புரதசத்து நிறைந்த இலை பட்டு வளர்ப்பு, மருந்து தயாரிப்பு, வேளாண் காடுகள் உருவாக்கம் மற்றும் தோட்டக்கலை திட்டங்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நல்ல தரமான மல்பெரி இலைகளின் உற்பத்தி பட்டு உற்பத்தியின் தரம் மற்றும் அளவு ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மல்பெரி தாவரம் இமயமலையின் அடிவாரத்தில் தோன்றி பின்னர் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் பரவியதாக அறியப்படுகிறது. மோரஸ் என்ற பேரினத்தை சார்ந்த மல்பெரி 68 சிற்றினங்களை கொண்டுள்ளது. அவற்றில் மோரஸ் இண்டிகா, மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ், மோரஸ் லாட்டிஃபோலியா மற்றும் மோரஸ் மல்டிகாலிஸ் ஆகிய இனங்கள் இலைகளுக்காகவும், மோரஸ் நைக்ரா மற்றும் மோரஸ் லாவிகேட்டா ஆகிய இனங்கள் பழங்களுக்காகவும் பயிரிடப்படுகின்றன. சீனாவில் 24 இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் அல்பா, மோரஸ் மல்டிகாலிஸ் மோரஸ் அட்ரோ பெர்பியூரியா மற்றும் மோரஸ் மிஸ்ஹோ ஆகிய 4 இனங்கள் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. மீதமுள்ளவை காட்டு இனங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பானில் 19 இனங்களில் 3 இனங்கள் மட்டுமே, அதாவது மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ் மற்றும் மோரஸ் லாட்டிஃபோலியா ஆகியவை பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் பல இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் இண்டிகா மற்றும் மோரஸ் அல்பா ஆகியவை பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. அதே நேரத்தில் மோரஸ் செராட்டா மற்றும் மோரஸ் லைவிகேட்டா ஆகியவை இமயமலை பகுதிகளில் வளர்கின்றன. பொதுவாக இந்த தாவரத்தில் 3 முக்கிய இனங்கள் உள்ளன. அவை பழத்தின் நிறத்தின் அடிப்படையில் பயிரிடப்பட்டவை என்று கூறப்படுகிறது. மோரஸ் அல்பா பழம் மற்றும் பட்டையுடன் நிறம் காரணமாக இது வெள்ளை மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது சீனாவை பூர்வீகமாக கொண்ட போதிலும் பல நாடுகளுக்கு பரவியுள்ளது. மோரஸ் ருப்ரா தண்டு மற்றும் பழத்தின் நிறம் காரணமாக சிவப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. மேலும் பழம் ஒரு மதிப்புமிக்க விவசாய மற்றும் வனவிலங்கு தீவனமாக கருதப்படுகிறது. மோரஸ் நைக்ரா கருப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. ஈரானை பூர்வீகமாக கொண்ட கருப்பு மல்பெரி தெற்கு ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியாவில் அதன் பழங்களுக்காக பயிரிடப்படுகிறது. மேலும் இது மத்திய தரைக்கடல் நாடுகளில் மிக முக்கியமான இனமாகும். மரபணு வளங்களின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் இனப்பெருக்கத்தின் முக்கிய நோக்கமானது அதிக விளைச்சல் கொண்ட மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்குவதாகும். பட்டுப்புழு வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து நாடுகளும் வேளாண் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய மல்பெரி ரகங்களை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. எந்த ஒரு பயிர் மேம்பாட்டு திட்டத்திற்கும் தாவர இனங்களின் மரபணு வேறுபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த மரபணு வேறுபாடுகளானது பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு புதையல் போன்றதாகும். இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மரபணு வளங்கள் தாவர வாழ்விடங்களை அழித்தல், கடுமையாக சுற்றுச்சூழல் பாதிப்பு காடுகளை அழித்தல், தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல்

0: போன்ற காரணங்களால் வேகமாக மறைந்து வருகின்றன. எனவே எதிர்கால தேவைகளுக்காக அவற்றை உடனடியாக பாதுகாத்தல் அவசியமாகும். இந்த மரபணு வளங்களின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பாரம்பரிய இனங்கள். உள்ளூர் இனங்கள் என்பது பல தலைமுறைகளாக விவசாயிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிரிடப்பட்டு வரும் பழமையான சாகுபடி இனங்களாகும். நவீன சாகுபடி இனங்களைப் போல பாரம்பரிய இனங்கள் பயிர் இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படுவதில்லை. உள்ளூர் இனங்கள் அதிக அளவிலான மரபணு வேறுபாடுகளை கொண்டுள்ளன. இவை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற உயிரியல் அழுத்தத்திற்கும், வறட்சி, உப்புத்தன்மை, குளிர் மற்றும் உறைப்பனி போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த அழுத்தத்திற்கும் எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளன. மேலும் இவை பரந்த தகவமைப்பு திறனையும் நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் திறனையும் கொண்டுள்ளன. அடுத்ததாக வழக்கொழிந்த பயிர் வகைகள். இவை சமீப காலத்தில் வழக்கற்று போன ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முன்னர் பயிரிடப்பட்ட இந்த ரகங்கள் இப்போது மேம்படுத்தப்பட்ட புதிய ரகங்களின் வருகையால் பயன்பாடற்று உள்ளன. இந்த ரகங்கள் பல விரும்பத்தக்க பண்புகளை கொண்டுள்ளன. மேலும் இவை மரபணு தொகுப்பின் முக்கிய பங்காகும். அடுத்ததாக நவீன சாகுபடி ரகங்கள். தற்போது பயிரிடப்படும் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் நவீன சாகுபடி ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நவீன சாகுபடி ரகங்கள் மேம்படுத்தப்பட்ட சாகுபடிகள் அல்லது மேம்பட்ட சாகுபடிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த ரகங்கள் வழக்கற்று போன மற்றும் பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது அதிக விளைச்சல் திறன் மற்றும் சீரான தன்மையை கொண்டுள்ளன. நவீன சாகுபடி ரகங்கள் மரபணு சேகரிப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மரபணு வளங்கள் பயிர் இனப்பெருக்க மேம்பாட்டு திட்டங்களில் பெற்றோர்களாக பயன்படுத்தப்படுவதனால் நவீன சாகுபடிக்கு அதிக தேவை உள்ளது. இருப்பினும் நவீன சாகுபடி பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது குறுகிய மரபணு வேறுபாட்டையும் குறைந்த தகவமைப்பு திறனையும் கொண்டுள்ளன. மல்பெரி ரகங்கள் உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்கத்தின் பங்கு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி மேம்பாட்டு ஆய்வுகள் 1960 தொடங்கப்பட்டன. அதிலிருந்து நாட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான மல்பெரி ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் பயிரிடப்படும் பெரும்பாலான ரகங்கள் மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு தேசிய ஆராய்ச்சி மையங்களில் பராமரிக்கப்படும் மல்பெரி மரபணு வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவையாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களின் பங்கு மிக இன்றியமையாத ஒன்றாகும். தமிழ்நாட்டில் பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகள் V1 மற்றும் MR2 போன்ற ரகங்களையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ரகங்கள் நல்ல இலை விளைச்சலை கொடுத்தாலும் நீண்ட நாட்களாக ஒரே ரகங்களை பயன்படுத்துவதால் நோய் தொற்றுக்கு எளிதில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. எனவே காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புதிய ரகங்களை உருவாக்குவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் மரபணு வளங்களில் உள்ள மரபியல் வேறுபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மல்பெரி மரபணுக்களை பயன்படுத்தி உயர் விளைச்சல் ரகங்கள் மட்டுமல்லாது பூச்சிகள், நோய்கள் மற்றும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்க முடியும். இவ்வாறு புதிய மல்பெரி ரகங்கள் வெளியிடும் போது பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். மரபணு வளங்கள் சேகரிப்பின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி போன்ற பல தாவர இனங்களின் செல் மற்றும் திசுக்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாக்க முடியும். நீண்டகால செல் வளர்ப்பு பாதுகாப்பு முறைக்கு ஏற்றது. மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் போன்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்களை உருவாக்கலாம். சேமிப்பில் முளைப்பு திறனை இழக்கும் விதைகளை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க முடியும். நோயற்ற தாவரங்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது உற்பத்தி செய்யலாம். வளர்ச்சிதை மாற்ற மாறுபாடுகளை பாதுகாக்கலாம். சோமேட்டிக் கலப்பினமாக்கல் மற்றும் பிற மரபணு நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரிய மரபணு வளங்களை சேமிக்க முடியும். மரபணு வங்கிகள் சர்வதேச அளவில் தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்குகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள பட்டுப்புழுவியல் துறையில் 81 மல்பெரி மரபணு வளங்கள் மல்பெரி பயிர் மேம்பாட்டுக்கு ஆய்வுகளுக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த 81 மல்பெரி மரபணு வளங்களும் 6x6 அடி இடைவெளியில் 1.5 மீட்டர் உயரமாக வளர்க்கப்பட்டு ஆண்டிற்கு 2 முறை கவாத்து செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: எட்டு மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தித்துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தி துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தி துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. தற்போது 30 GW

திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடத்திலும், தமிழகம் இரண்டாவது இடத்திலும், கர்நாடகா மூன்றாவது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே

0: பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வி திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்ஞானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். கிஹாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் மனோஜிக்கி பாடியுள்ள பாடல் பாட்டுக்குரு தலைவன் திரைப்படத்திற்காக.

0: இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள்.
1: ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே

நேரம் 8:29:55. சென்னை அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி KJ யேசுதாஸ் SP ஷைலஜா பாடியுள்ள பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திற்காக.

0: தொடர்வது கண்ணே கனியுமுதய திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல்.
1: தா கை கை டக் டக் கை கை டா டக் டக் தடி தடல ஜன குஜே குகி தா கை கை டக் டக் கை கை டா டக் டக் தடி தடல ஜன குஜே குகி தா தடி தா ஜன தக் ஜுன்னு ஜுன்னு தரி கிட தக் ஜுன்னு தரி கிட தக் ஜுன்னு தரி கிட தக் ஜுன்னு தடி தா ஜன தக் ஜுன்னு டிங் டிக் தரி கிட தக் ஜுன்னு தரி கிட தக் ஜுன்னு

0: அடுத்த நிகழ்ச்சி சில நொடிகளில்.
1: 30 நிமிடம்
2: ஆகாஷவாணி நாடகமல தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம்.
3: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
4: எஸ் கம் இன்.
3: குட் மார்னிங் சார்.
4: குட் மார்னிங் இருக்கட்டும். நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா?
3: ஏதாவது இன்கிரிமெண்ட் கொடுக்க போறீங்களா சார்?
4: இன்கிரிமெண்ட் வேணுமா? நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி இருக்கணும்.
3: நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்?
4: செய்யறத செஞ்சுட்டு கேள்வி வேறையா கேட்கிற கேள்வி? நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனி மெடிக்கல் ப்ராடக்ட் ஃபார்முலாவ வேற கம்பெனிக்கு வித்தத ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா
5: சார்? தேவையில்லாம எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க.
4: நாகராஜ், மாதவன், உங்க ரெண்டு பேரையும் கம்பெனியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்ட
5: சார்.
4: ஆர்டர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க வெளியே போகலாம்
3: சார். எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்.
4: எனக்கு தப்பு பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது. அதுலயும் தப்பு பண்ணிட்டு திருந்திட்டேன், எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறவங்கள சுத்தமா பிடிக்காது. நீங்க போகலாம்.
3: அப்போ இதுதான் உங்க முடிவா?
4: நீ எப்படி கேட்டாலும் இதுதான் என்னுடைய முடிவு. புரிஞ்சுதா? அவுட்.
3: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, நான் நாகராஜ் இல்ல, நாக பாம்பு. உங்களை கொத்தாம விட மாட்டேன்.
4: நாகராஜ், இந்த டைலாக்க பழைய படத்துல நம்பியார் பல தடவை பேசி கேட்டுட்டேன். புரிஞ்சுதா? கெட் அவுட்.
3: என்ன நீங்க வெளியே அனுப்புனதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வப்பேன். குட் பை.
6: என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
4: என்ன ஜானகி?
6: அது வந்து ஆபீஸ்ல யாரோ ரெண்டு பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி நீக்கிட்டீங்களாமே.
4: ஆமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அவங்கள வேலையை விட்டு நீக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் யார் சொன்னா? டிரைவர் வீட்டுல வந்து உளறிட்டானா?
6: ஏன் அவனை குறை சொல்றீங்க? உள்ளதை தானே சொன்னா. ஆமா, நீங்க நீக்கின ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்களாமே. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோண்டாங்க நான் பயப்படுறேன்.
4: இத பாரு ஜானகி, அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. புரிஞ்சுதா? நீ போய் வேலையை பாரு, நான் மாடியில போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
7: அக்கா,
6: யார் அது இந்த நேரத்துல?
7: அக்கா,
6: டேய் தம்பி சந்தோஷ்,
7: அக்கா
6: வாடா.

0: நல்லா இருக்கியாக்கா?
1: நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பாட்டு எவ்வளவு நாளாச்சு, நாம இப்படி பிரிஞ்சிருப்போம்னு நினைக்கவே இல்லடா தம்பி.
2: யாருமா? மாமாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஏன் மாமா இவ்வளவு நாளா வரவே இல்ல?
0: சௌந்தர்யா எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன் மாமா.
0: அக்கா
1: தம்பி,
0: நான் இங்க வர்றது மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் நான் இங்க வரதே இல்ல. அக்கா நான் இப்ப நல்லபடியா பிசினஸ் செய்யறேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன். அக்கா நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன்க்கா. அதனாலதான் மாமா கிட்ட சொல்லி சௌந்தர்யாவ பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்க்கா.
3: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் என் பொண்ண எப்போதுமே கொடுக்க மாட்டேன்.
1: என்னங்க
0: மாமா?
3: என்ன அப்படி கூப்பிடாதடா, அருவறுப்பா இருக்கு.
0: மாமா
3: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனெல்லாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறத நான் விரும்பல, புரிஞ்சுதா?
1: எங்க அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி.
3: இங்க பாரு ஜானகி, அக்கா தம்பி அப்படிங்கிற உறவெல்லாம் இருக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? நான் வெளியே போயிட்டு திரும்பறதுக்குள்ள இந்த வீட்டுல அவன் இருக்க கூடாது.
0: இத பாருங்க மாமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா சௌந்தர்யாதான். நிச்சயமா அவளை உங்க சம்மதத்தோட தான் கைப்பிடிப்பேன். நான் வரேன்.
1: சந்தோஷ் தம்பி.
2: அம்மா அம்மா அழாதமா. ஏமா மாமா மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு அப்பா.
1: சௌந்தர்யா, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிட்டு இருக்காருமா. அதனாலதான் யதார்த்தமா ஒரு பிரச்சனையில சந்தோஷ் ஜெயிலுக்கு போனான். அதையே காரணம் காட்டி அவனை வெறுத்ததோட இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் அவனையோ என்னைய பெத்தவங்களையோ பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
2: அழாதமா அழாத, எனக்கும் மாமா மேல அன்பு பாசம் நேசம் எல்லாமே இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா ஏத்து பாருமா. நீ கவலைப்படாத.
4: என்னண்ணா இது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்க, ஆனா ருத்ரமூர்த்தி உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அண்ணே அதோட சேர்ந்து எனக்கு வேலை போயிடுச்சுண்ணே.
5: கவலைப்படாதடா, இவனோட கம்பெனி இல்லாட்டி என்ன, வேற இடமே இல்லையா, வேலையே கிடைக்காதா?
4: அப்படின்னா அவனை நீங்க பழி வாங்க போறது இல்லையா?
5: அது எப்படிடா விட்டுற முடியும்? இந்த நாகராஜ் யாருன்னு தெரியாம சீண்டி பார்த்துட்டான்.
4: ஆமாண்ண, அவனை விடக்கூடாது.
5: ருத்ரமூர்த்திய எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
4: சூப்பர்.
5: சரி கிளம்பு, வெளியில போயிட்டு வருவோம். என்னது அங்க கூட்டமா இருக்கு, என்னன்னு பாரு.
4: அவனாவது தண்ணி போட்டு விழுந்து கிடப்பான, வாங்கண நாம போவோம்.
5: இருடா பாத்துட்டு போவோம்.
6: ருத்ரமூர்த்தி, எனக்கு உன் பொண்ணா கொடுக்க மாட்டியா? எனக்கு எனக்கு என்னடா குறைச்சல, இங்க பாருடா, உன் பொண்ண கண்டிப்பா விடமாட்டேன். உன் பொண்ண கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்கல. டே ருத்ரமூர்த்தி, ருத்ரமூர்த்தி நான் சந்தோஷம் இல்லடா, நான் சந்தோஷம் இல்ல.
5: யார சொல்றான்?
6: டே யார
5: ருத்ரமூர்த்தின்னு சொல்றான்?
6: உன் பொண்ண கொடுக்க முடியாடா ருத்ரமூர்த்தி.
4: என்ன அவன் யாரோ குடிச்சிட்டு ஒளறிட்டு கிடக்குறான,
6: கல்யாணம்
4: அவங்க என்னென்ன பேச போறீங்க, வாங்க என்ன போவோம்.
5: கொஞ்சம் பேசாம இருடா தம்பி. தம்பி தம்பி ஒன்னத்தான், யாருப்பா உன் பேர்
6: என்ன?
5: அது யாரு ருத்ரமூர்த்தி? நீ
6: நீ யார்?

0: அவனை கேக்குறதுக்கு அவனுக்கு வேண்டிய ஆளையா நீனு? இல்லையா யாரு நீனு?
1: இல்லப்பா, ஏதோ உளறினியே, கோமா கூட பேசினியே.
0: மெடிக்கல் கம்பெனியோட எம்டி ருத்ரமூர்த்தி அவன் தான்.
1: நம்ம எதிரி பேர் சொல்றானே தம்பி. தெரியும் தம்பி, அவர் மேல உனக்கு என்ன கோபம்?
0: நான் வந்து
1: சரி வா, வீட்டுக்கு போக, அங்க போய் பேசிக்கலாம். டேய் மாதவா, சீக்கிரம் ஆட்டோ போடுறேன். கும்பி ஆட்டோ, கும்பி
2: ஆட்டோ, ஆட்டோ இங்க வாங்க. இங்க ஏன்னு யாரோ ஒருத்தனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே.
1: மாதவா, உனக்கு இப்ப புரியாதுடா, பிறகு விவரமா சொல்றேன். முதல்ல உட்காரு.
0: நான் எங்க இருக்க?
1: தம்பி பத்திரமா தான் இருக்க, கவலைப்படாத. முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு.
0: என் பேரு சந்தோஷ். ஆமா, நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்?
1: தம்பி, நீ ரோட்ல போதையில விழுந்து கிடந்த, நாங்க தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, யாரு உன்னோட எதிரி? ஏதோ ருத்ரமூர்த்தி அப்படின்னு கூட ஏதோ பேசினீங்க.
0: அந்த ருத்ரமூர்த்தி பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு இனிமே அவன்தான் எதிரி.
1: யாரு? அந்த மெடிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரா?
0: அவரே தான்.
1: நீ அவர் பொண்ண விரும்புற? அந்த பொண்ணு உன்ன விரும்புதா?
0: ஆமா, அவளும் என்ன விரும்புறா. ஆனா எனக்கு இல்லனா அந்த ருத்ரமூர்த்தி தான் இருக்காரு.
1: அப்படின்னா கவலைப்படாத, அந்த பொண்ண நீ கைப்பிடிக்க, நான் நிச்சயம் உதவி செய்யறேன்.
0: என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நீங்க ஏன் எனக்கு உதவணும்? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது.
1: தம்பி, என்னை யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையான காதல் எப்போதுமே தோற்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? அதனாலதான் உன்னுடைய காதல் கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உன் அக்கா மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்.
0: அதுக்கு ஏ மாமாவே தடையா இருப்பாரு.
1: அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும்.
0: கண்டிப்பா செய்யறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: நீ இனிமே இங்கதான் தங்கணும். நாளைக்கு காலையில போய் உன் அக்கா மகள்கிட்ட பேசு, அவளை எப்படியாவது நீ சொல்றத கேட்கிற அளவுக்கு மாத்திரு. உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நீங்க யாரோ எவரோ, ஏன் காதல புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைக்க பாக்குறீங்க? ஆனா என் மாமா என்னோட காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம எங்களை பிரிக்க பாக்குறாரு.
1: டோன்ட் வரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்.
2: என்னண்ணே இது, நம்ம எதுக்குன்னே இதுக்கு முயற்சி பண்ணணும்? ருத்ரமூர்த்திய பழி வாங்கணும், ஆனா அதை விட்டுபிட்டு இவன் காதலை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க.
1: டேய், ருத்ரமூர்த்திய பழி வாங்குறதுன்னா நேரா போய் துப்பாக்கிகளை சுடுறது நினைச்சியா? எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்ப. இவனை வச்சு காய நகர்த்தி அவனை பழி வாங்க போற?
2: என்னண்ண, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன போங்க,
1: உனக்கு இப்ப புரியாது, போக போக புரியும் பாரு. சந்தோஷ், நான் சொன்ன மாதிரி உங்க அக்கா பொண்ணுகிட்ட இந்த ஒரு மாசமா நல்லா பழகி நீ எதை சொன்னாலும் கேக்குற மாதிரி செஞ்சிட்டல்ல.
0: இப்ப நான் எதை சொன்னாலும் அவ செய்வா.
1: வெரி குட். நாளைக்கு அவளை மகாபலிபுரம் போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு.
0: கண்டிப்பானே, அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டா எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா கல்யாணம்

0: வச்சிடுவீங்களா?
1: அதுக்கு தானே இப்ப கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா? மறந்துடாம இன்னைக்கு சாயங்காலம் போய் அவளுக்கு ஞாபகப்படுத்திடு.
0: ஓகேண்ணே, நான் வரேண்ணே.
2: என்னண்ணே இது, ருத்ரமூர்த்திய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடா இவன் காதலை சேர்த்து வைக்கிறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க.
1: சத்தம் போடாத, எங்க அவன்?
2: ரூம்ல நல்லா தூங்குறான்.
1: நல்லா பாத்தியா?
2: நல்லா பாத்துட்டேன். போதையில நல்லா தூங்குறான். இடியே விழுந்தாலும் அவன் ஏந்திருக்க மாட்டான்.
1: இங்க வேண்டா, நாகராஜ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்.
2: குழப்பாம திட்டத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன?
1: சரி சொல்ற கேள். சந்தோஷ் சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரெடி பண்ணி இருக்கிற ஆளு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பான். இவங்க ரெண்டு பேரும் மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல அடைச்சிட்டு சந்தோஷ் பேசுற மாதிரியே அவனுடைய செல்லுல இருந்து ருத்ரமூர்த்திக்கு போன் செஞ்சு ஒரு பெரிய தொகைய கொண்டு வர சொல்லுவ. அப்பதான் மகளை உயிரோட பாக்கலாம்னு அலறிக்கிட்டு பணத்தோட வருவோம்.
2: அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ண விட்டுடுவீங்களான்?
1: நான் என்ன மடையனா விடுறதுக்கு? அந்த பொண்ண மும்பையில வித்துட்டு அந்த பழிய சந்தோஷ் மேல விழுகிற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப மகளை காணும்னு சொல்லிட்டு ருத்ரமூர்த்தி கவலைப்படுவான், சந்தோஷ் மேல சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பான். இதுதான்டா என்னுடைய பிளான். எப்படி?
2: சூப்பர்னு. அவனோட கைய வச்சு அவன் கண்ண குத்துற மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு. நீங்க ரியலி கிரேட்ன.
1: சரி, நான் சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வர்ற இடத்துக்கு போய் நம்ம பிளான் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. ஓகே
2: ஓகேண்ண, ஓகேண்ண. அண்ணே இப்ப நான் கிளம்புறேன்.
3: என்னங்க என்னங்க, நம்ம பொண்ணு சௌந்தர்யாவை காணுங்க. ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சுங்க, இன்னும் அவ வரலங்க.
4: என்ன என்ன சொல்ற தானே? அவ என்ன சொல்லிட்டு போனா?
3: யாரோ ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் போறதாதான் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணுமே.
4: ஹலோ ஹலோ, யார் பேசுறது?
5: ருத்ரமூர்த்தி. என்ன யாருன்னு தெரியல? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். உன் பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல, எனக்கு கிடைக்காத உன் மக இருக்கவே கூடாது. அதனாலதான் அவளை நான் கடத்திட்டு வந்துட்டேன்.
4: என்னடா சொல்ற?
3: என்னங்க?
5: நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். உடனே 50 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரணும். அப்பதான் உன் மகளை உயிரோட நீ பார்க்கலாம்.
4: என்ன?
5: போலீஸுக்கு போன் பண்ண.
4: டேய் என்னடா சொல்ற?
3: என்னங்க என்னாச்சு?
5: இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க வர வேண்டிய இடத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க.
4: டேய் ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டானே.
3: யாருங்க போன்ல?
4: அதான் உன்னோட தம்பி நம்ம மகளை கடத்திட்டு போய் வச்சிருக்கான்.
3: என்னது?
4: 50 லட்சம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றான். சொன்ன, ஜெயிலுக்கு போனவன் திருந்த மாட்டான்னு. பாத்தியா? இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன்.
3: சந்தோஷ் என்னடா அது?
4: இன்ஸ்பெக்டர், என் மகளை கடத்திட்டாங்க, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்.
6: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி
4: சார்,
6: கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மாதிரியே நீங்க பணத்தோட அவன் சொன்ன இடத்துக்கு போங்க. அதுக்கு முன்னாடியே எங்க டீம் ஆளுங்க அங்க இருப்பாங்க.
4: சரி சார்,
6: நாங்களும் வந்துடுறோம். உங்க மகளை நிச்சயமா காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க.
4: தேங்க்யூ சார், தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
3: என்னங்க, நானும் கூட வரேங்க.
4: வரவேணா ஜானகி.

0: உன்னுடைய தம்பிய சுட்டு பொசுக்கியாவது என் மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். நான் வர்றேன்.
1: பாகண்டா அந்த சந்தோஷ், அவனா வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இதோ அவன் ஆசைப்பட்ட அக்கா மக மும்பைக்கு போக போறான். டேய் மாதவன், ஏஜென்ட்க்கு போன் பண்ணியா?
2: முன்னாடியே போன் பண்ணிட்டேனே, இப்ப இதோ வந்துருவான்.
1: டேய் சந்தோஷ், பாவண்டா நீ. ருத்ரமூர்த்திய பழி வாங்க நினைச்ச எனக்கு நீ உதவுனத்துக்காக ரொம்ப நன்றி. அதே நேரம் நீ ஆசைப்பட்ட சௌந்தர்யா இப்போ மும்பைக்கு போக போற, அந்த பழியும் ஓ மேலதாண்டா விழும். எப்படி அடிக்கிற?
3: உனக்கு ஒன்னு ரெண்டு பத்தாது, இந்த இன்னொன்னு வாங்கிக்க, இன்னொன்னு வாங்கிக்க.
4: நீ நீ எப்படி எப்படி
3: ஏன் அப்படி தடுமாறுற? வெயிட் வெயிட், எல்லாத்தையும் நானே
4: சொல்றேன். சந்தோஷ்
3: கத்தக்கூடாது, கத்தக்கூடாது.
4: என்னுடைய கைய கட்டுற ஏண்டா? டேய் விடுறா,
3: நான் பேசுறது மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன நாகராஜ், குழப்பமா இருக்கா? நானே தெளிவா சொல்றேன். நான் என் மாமாவோட வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கப்ப நீயும் உன் நண்பன் மாதவனும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத கேட்டுட்டேன்டா. என் மாமாவை பழி வாங்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட திட்டத்தை தெரிஞ்சு அதை முறியடிக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு ரோட்ல எங்க மாமாவை திட்டுற மாதிரி நடிச்சேன்டா. அத நீங்களும் நம்பி என்ன கூட்டிட்டு போய் என் மூலமா என் மாமாவை அவமானப்படுத்தி அத மூலமா நீங்க லாபம் அடையலான்னு பாத்தீங்களா? டேய், நான் உங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சேன்டா.
1: நீ உங்க அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணணும் சொன்னிய, அதுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணடா. டேய் என்னை விட்டுறா. டேய்,
3: எனக்கு அவர் பொண்ண கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்லடா, அவங்களும் அவங்க குடும்பமும் என்னைக்கும் நல்லா இருக்கணும் தானா நான் நினைப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா?
1: என்ன?
3: நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேக்குற மாதிரி நடிச்சேன். நீ எந்த அளவுக்கு போறங்கறத பாக்கிறதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சேன். நீயும் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு மாதவன் கிட்ட உன் திட்டத்தை எல்லாம் சொன்ன, அத நான் கேட்டுட்டே தான்டா படுத்திருந்தேன். இப்ப புரிஞ்சா?
1: நீ துரோகி, துரோகி.
3: யார் துரோகி? வேலை கொடுத்த முதலாளிக்கு அவருக்கு தெரியாம அவருக்கும் கம்பெனிக்கும் துரோகம் பண்ணியே, அது துரோகமா? இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பகைய மூட்டி அதுல குளிர்காயலான்னு நினைச்சியே, அதை தடுக்க நான் பிளான் போட்டனே, அது துரோகம்.
5: அதுக்கு மேல நான் சொல்றேன்டா உனக்கு.
4: போலீஸ், போலீஸ்.
5: நாகராஜ், உன்னோட திட்டம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சந்தோஷ் முன்னாடியே என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணாரு. அப்பப்போ உன்னுடைய நடவடிக்கைகளை பத்தியும் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அதனாலதான் உன்னை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, உன்னோட கூட்டாளி மாதவன் அவனோட வந்தானே மும்பை ஏஜென்ட், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வெல்டன் சந்தோஷ், உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தா காவல்துறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும், குற்றங்களும் குறையும். மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, இப்ப நீங்க உள்ள வாங்க.
3: சார், எங்க மாமாவுக்கு?
5: டோன்ட் வரி சந்தோஷ், வர்ற வழியிலேயே ருத்ரமூர்த்தி கிட்ட உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்.
3: சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம சௌந்தர்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இவங்களை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ணேன் மாமா.
6: சரியும்பா, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சந்தோஷ், என் மருமகனே, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டப்பா. அது மட்டுமல்ல, நான் உயிருக்கு உயிரா நினைக்கிற என் மக சௌந்தர்யாவோட வாழ்க்கையை மொத்தமா காப்பாத்தி கொடுத்திருக்கியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல.
3: என்ன மாமா இது, நன்றி அது இதுன்னு இதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு? மாமா, என்னைக்குமே நான் நீங்க வளர்த்த புள்ளதான், இது என்னோட கடமை மாமா, கடமை.
6: தவறு செஞ்சவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லவங்களா மாற மாட்டாங்கன்னு

0: என் மனசுல நான் எழுதி வச்சிருந்த தீர்ப்ப இப்ப திருத்தி எழுதிட்டேன். என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சந்தோஷ் தான் மாப்பிள்ள, சந்தோஷ் தான் மாப்பிள்ள.
1: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதலில் தென்றல் சுடும் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: கேஜேஎஸ் தாஸ் குரலில் ஒலிக்க இருப்பது அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்பட பாடல்.
1: ரஜினி

நேரம் 10:32. காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் மற்றும் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: தொடர்வது என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்பட பாடல். பாடலை பாடியுள்ளார்கள் கே ஜே யேசுதாஸ், சித்ரா.
1: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டு

0: இனி முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா பாடியுள்ள பாடல்.
1: மன்மதண்டா
2: ஆஹா அபாரம் பரிமளா, மேல சொல்லு.

நீ சொல்லு.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.7°C, குறைந்தளவு 28°C, ஈரப்பதம் 78%. மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு 36°C, குறைந்தளவு 28.2°C, பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஆகவும், குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க, திருவினும் திட்பமே நன்று. வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம் கூவம் ஆறு மறுசீரமைப்பு எஸ் சுந்தரமூர்த்தி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் திருமைஞானம் TKR ஐயப்பன் அவர்களின் நாகசுர இசை இடம்பெறும். சாலவாக்கம் SV ரகுராமன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். விஷ்ணுபிரியா சுதர்ஷன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். R சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி கௌரி சங்கர் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சுரக்ஷா பீமா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் ஆலோசனைகள் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள். 2:15 திரைகானம். 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி. இரண்டு 2:55 வானிலை. நாளை மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். நாளை 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கோழி வளர்ப்பு முதல் காளான் சாகுபடி வரை தனது தொழில் முனைவு அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஜி திவ்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நாளை 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. இதில் பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.எல். குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்தோம்.

0: dialogue with a classical tradition. And that's the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 KHz, மதுரை மத்தியலை 1269 KHz அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.